நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் குரளமுதம் கேட்கலாம்.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்
2: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
0: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குவர் முனைவர் பி அர்த்தன் ஆரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைக்காணம், 8

65க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள், 9 மணிக்கு அரங்கிசை தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி, நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி மஞ்சுளா, எஸ் தினேஷ் குமார், டி சஞ்சுளா, பி என் தாரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர் ஆகியோர். ஒரே வீட்டில் தனித்தனி உலகம் உரை வழங்குபவர் எஸ் ஜனனி. பெண்கள் வலிமை தேசத்தின் பெருமை எஸ் மோனிஷா வழங்கும் உரை. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கே தாரணி அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம், 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 348 பகுதி இடம்பெறும். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள், 7:25 பண்டை செய்தி, 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம், 8:45 கேலக்சி அண்ட் பியாண்ட் ஆங்கில நிகழ்ச்சி, பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரச்சார அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10 மணிக்கு அகில பாரத இசை, பண்டித் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கையால் இசை இடம்பெறும். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. ஆகாஷவாணி நேர்களை 101.4 FM ரெயின்போவில் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல்.

0: இங்கே தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் 8-2 ரஷ்யா ரெயின்போ, 9-2 ரெயின்போ ராப், 10-2 எட்சர்கோ, 11-2 திரைகானம், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7. 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 இளைஞர் உலகம், 1 மணிக்கு திரைகாணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம் அறிவு கணிதம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:05 ரெயின்போ ராகங்கள், 10:05 ரெயின்போ ரீவெஞ்ச், 100.1 FM கோல்டல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரை, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை பூந்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுலிகலு, 12 மணிக்கு திரை காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். திருவாத உரார் இசை பேருரை நிகழ்த்துபவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, வி சிவரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரை காணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 பக்கத்து வீடு நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடித்துள்ளவர்கள் எஸ் ரவி சுப்பிரமணியம், பி எஸ் போத்தி லிங்கம், லாரன்ஸ் பிரபாகர், டி கே மீனாட்சி, வி வி மீனாட்சி, அகஸ்டோ ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 கதையும் காணமும், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வெங்கடேஸ்வரா ஆலயம் வழங்கும் அமர்களம் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் அஜித்குமார், ஷாலினி, ரகுவரன், நாசர், ரமேஷ் கண்ணா, தாமு ஆகியோருடன் பலர், இசை பரத்வாஜ், திரைக்கதை வசனம் இயக்கம் சரண், வாட்லி வடிவம் வி குமார் ஆகியோர். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in the Netherlands late last night on the second leg of his five-nation tour aimed at deepening India's strategic and economic ties with European nations. Mr. Modi was received by the Dutch Foreign Minister Toon Berendsen upon his arrival at Amsterdam Airport. Mr. Modi reached the Netherlands after a brief stopover in the United Arab Emirates, where he held talks with UAE President Mohammed bin Zayed Al Nahyan in Abu Dhabi. At the hotel in The Hague, the Prime Minister was accorded a grand welcome with cultural and musical performances by the Indian diaspora. Dutch troops also greeted him ceremonially. Our correspondent covering the Prime Minister's Netherlands visit has filed this report. During the visit, the Prime Minister will hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten and will call on their Majesties, the King and the Queen. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. On Saturday, PM Modi will address the Indian community and meet CEOs of leading Dutch companies. Several important agreements are expected to be signed, particularly in the fields of semiconductor chips and AI, where the Netherlands stands as a global leader. After concluding his visit to the Netherlands, Prime Minister Modi will travel to Gothenburg in Sweden tomorrow on the third leg of his five-nation tour. Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart, Ulf Kristersson. The government has imposed a special additional excise duty of 3 rupees per litre on export of petrol. According to official gazette notifications issued by Ministry of Finance yesterday, the special additional excise duty on diesel exports has been brought down to 16 rupees 50 paise per litre from 23 rupees. The special additional excise duty on aviation turbine fuel has also been reduced.

0: reduced to 16 rupees from 33 rupees a litre. The revised rates will remain in force for the next fortnight, beginning today. There has been no change in the existing excise duty rates for petrol and diesel for domestic consumption. Prime Minister Narendra Modi has reiterated government's commitment to improving ease of doing business and ease of living for the countrymen. In a social media post, Mr. Modi rejected a media report on imposing cess, tax or surcharge on foreign travel. He said the report is completely false and there is not an iota of truth in it. The Prime Minister said there is no question of imposing any such restrictions on foreign travel. Central Board of Secondary Education has issued a notice outlining post-result declaration facilities for Class 12 students, reaffirming its commitment to a fair and transparent evaluation process. In the notice, the board said students dissatisfied with their results can avail a two-stage review system. In the first stage, students may apply online for scanned copies of their evaluated answer books, which can be downloaded for review. In the second stage, students can seek verification of discrepancies or request re-evaluation of specific answers based on the marking scheme. CBSE said applications for scanned copies can be submitted online from the 19th to the 22nd of this month at a fee of 700 rupees per subject. Applications for verification and re-evaluation can be submitted between the 26th and 29th of this month. Israel and Lebanon have agreed to a 45-day extension of their ceasefire after another round of talks in Washington, the U.S. State Department said today. It comes after two productive days of talks and will be followed by more negotiations on June 2 to 3, State Department spokesman Tommy Pigott said. A shaky truce between Israel and the Hezbollah militant group in Lebanon had been due to end on Sunday. In a social media post, Pigott said they hope these discussions will advance lasting peace between the two countries, full recognition of each other's sovereignty and territorial integrity, and establishing genuine security along their shared border. In IPL cricket, host Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets at Ekana Stadium last night. Chasing a target of 188 runs, Lucknow Super Giants overhauled the winning mark in 16.4 overs, riding on Mitchell Marsh's fabulous innings of 90 runs in just 38 balls. Marsh was also adjudged player of the match. In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம் போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச்சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில் கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க

0: கதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனிச்சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் பத்மாவதி நாகராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:27:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில் இனி நாகூரியம் ஹனிஃபா பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷவாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 2
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 புழுக்காலம் 20-30. புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7. முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து

அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிக்கான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக

0: கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமிதாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். விவசாயிகளே, நெல் இலை சுருட்டு புழு கட்டுப்பாடு பற்றி அறிந்து கொள்ளலாம். 5 கிலோ வேப்பங்கொட்டை சாறு திரவத்தை எடுத்து 3 லிட்டர் கோமிய கலவையுடன் ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிக்கவும். குளோரிபைரிபாஸ் ஏக்கருக்கு 0.5 லிட்டர் அல்லது இமாம்பென்சோயேட் ஏக்கருக்கு 200 கிராம் தெளிப்பதும் கட்டுப்படுத்தும். அந்துப்பூச்சி நடமாட்டத்தை ஏக்கருக்கு 1 இனக்கவர்ச்சி பொறி வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன்

0: நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:20. ஆகாஷவாணி.

0: சூழல் அறிவோம்.
1: ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட தைலமரம் 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் மைசூர் அரசர் திப்பு சுல்தானால் முதன் முதலில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று நீலகிரி மலை முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை எங்கு பார்த்தாலும் இந்த மரங்களை காணலாம். தைலமரத்தின் நன்மைகள் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். காகித தொழிற்சாலைகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான மூலப்பொருள். மிக குறுகிய காலத்தில் வேகமாக வளரக்கூடியது என்பதால் விவசாயிகளுக்கு இது ஒரு வணிக ரீதியான வாய்ப்பை தருகிறது. நாம் பயன்படுத்தும் தைல எண்ணெய் ஜலதோஷம் மற்றும் தசை வலிகளுக்கு சிறந்த மருந்தாக இன்றும் திகழ்கிறது. இப்போது இதன் மறுபக்கத்தை பார்ப்போம். ஒரு யூகலிப்டஸ் மரம் ஒரு நாளைக்கு சுமார் 40 முதல் 80 லிட்டர் தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. நிலத்தடி நீர்மட்டத்தை பாதாளத்திற்கு தள்ளுவதில் இதற்கு பெரும் பங்கு உண்டு. இதன் இலைகள் மண்ணில் விழுந்தால் அவை எளிதில் மக்காது. மாறாக மண்ணின் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி பிற தாவரங்கள் வளரவிடாமல் தடுத்துவிடும். இதற்கு அலோலோபதி என்ற பண்பு உண்டு. அதாவது தன் அருகே வேறு எந்த செடி கொடிகளையும் வளரவிடாத ஒரு நச்சுத்தன்மையை இது மண்ணில் பரப்புகிறது. இதனால் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுகிறது. பறவைகள் கூடு கட்டவோ தேனீக்கள் மகரந்தம் சேகரிக்கவோ இந்த மரங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. தைலமரம் என்பது ஒரு பொருளாதார மரம், ஆனால் அது ஒரு சுற்றுச்சூழல் மரம் அல்ல. காகித தேவைகளுக்காக திட்டமிட்டு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வளர்ப்பது தவறில்லை. ஆனால் விளைநிலங்களிலும் காடுகளிலும் நீர்நிலைகளுக்கு அருகிலும் இதை வளர்ப்பது நம் எதிர்காலத்தை தண்ணீரை நாமே அழிப்பதற்கு சமம். பசுமை என்பது இலைகளில் மட்டும் இருப்பதல்ல, அது

0: மண்ணின் ஈரப்பதத்தில் தான் இருக்கிறது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: வானிலை. தமிழக கடலோர பகுதி வாழும் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. காற்றழுத்த சுழற்சியானது கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயர்ந்து தென்மேற்கு திசையில் சாய்கிறது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவும் 33.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 5.3 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 27.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.4 டிகிரி குறைவு. பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 32.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 4.7 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 26.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி குறைவு. பதிவான மழையின் அளவு 1.2 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 94%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
2: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: உலகம் ஒரு பேரிடரின் தாக்கத்தை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இடையேயான பதற்றம் மொத்த தேசங்களையும் கவலைக்குள்ளாக்கிய தருணத்தில், தற்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பதற்றம் மிக பெரும் சிக்கல்களை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உலகுக்கு பெருமளவு எரிபொருள் வழங்கி வந்த வளைகுடா நாடுகள் இந்த போரில் இலக்காகியுள்ளதால் பல நாடுகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. உலகின் ஒரு மூலையில் நடக்கும் போர் அதற்கு தொடர்பே இல்லாத நாடுகளின் எளிய குடும்பங்களை கூட பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உலகின் மிக முக்கிய எரிபொருள் உற்பத்தி நிறுவனங்களும் சுத்திகரிப்பு மையங்களும் இந்த போரால் சிதைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் கொண்டுவரும் கப்பல் வழித்தடமாக இருந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்தே இந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்து வைத்துள்ளது ஈரான். மீறி பயணித்த சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதனால் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கப்பல்கள் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு இந்த நீரிணையை கடக்க முடியாமல் நடுக்கடலில் காத்திருக்கின்றன. இந்தியாவும் இந்த தாக்கத்திற்கு தப்பவில்லை. நம் நாட்டுக்கு ஓராண்டுக்கு சுமார் 240 முதல் 250 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. இந்தியா தனது 90% எரிபொருள் தேவைக்கு வெளிநாடுகளை சார்ந்தே இருக்கிறது. அதேபோல இந்தியாவுக்கு ஓராண்டுக்கு சுமார் 30 மில்லியன் டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதில் சுமார் 40% உள்நாட்டில் தயாராகிறது. பெருமளவு நாம் பிற நாடுகளை சார்ந்தே இருக்கிறோம். போக்குவரத்துதான் ஒரு தேசத்தின் உயிர் நாடி, அதுதான் வளர்ச்சிக்கு அச்சாணி. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் போக்குவரத்து தடைபடும். அதன் மூலம் விலைவாசி உயர்வு ஏற்படும். அத்தியாவசிய பொருட்கள்

தட்டுப்பாடும் ஏற்படும், பொருளாதார சிக்கல் ஏற்படும், மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவிக்க நேரும். ஒரு காலத்தில் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு வளைகுடா நாடுகளை மட்டுமே சார்ந்திருந்தோம். இப்போது நமக்கு எரிபொருள் சப்ளை செய்யும் மிக பெரும் தோழமை நாடாக ரஷ்யா மாறியிருக்கிறது. அரசியல் ரீதியாக பழங்காலம் தொட்டே ரஷ்யாவுடன் நமக்கு நெருக்கமான பந்தம் உண்டு. தற்போது நம் எரிபொருள் இறக்குமதியில் 30 முதல் 35% ரஷ்யாவிலிருந்து வருகிறது. மேலும் தேவைக்கு நாம் வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கிறோம். அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது. சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு நாடுகள், குவைத் ஆகிய நாடுகளிலிருந்தே நமக்கு கிடைத்து வந்தது. தற்போது உலகெங்கும் ஏற்பட்டுள்ள யுத்தம் மற்றும் அரசியல் பதற்றங்களால் உற்பத்தி நாடுகளே தடுமாற்றத்தை சந்தித்துள்ளன, குறிப்பாக வளைகுடா நாடுகள். ஏற்கனவே பல நாடுகள் பொருளாதார சீர்குலைவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியா இந்த சூழலை வெற்றிகரமாக தாக்குப்பிடித்து வருகிறது. மேலும் விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் கச்சா எண்ணெய் அவசரகால சேமிப்பு மையங்களில் நாம் இருப்பு வைத்திருந்த கச்சா எண்ணெய் தற்போது கை கொடுத்து வருகிறது. தவிர ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் நிரப்பப்பட்ட 12 கப்பல்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளன. மேலும் நாம் ஏற்கனவே எத்தனால் பயன்பாடு மூலம் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம். தவிர காற்றாலை மற்றும் சூரிய மின்சார உற்பத்தியையும் ஊக்குவித்து வந்திருக்கிறோம். ஆயினும் உலகளாவிய இந்த பேரிடர் நெருக்கடி தொடருமானால் இந்தியாவும் சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது. தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் நெருக்கடி முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. அதற்கேற்ப நாம் தயாராக வேண்டும். அதற்காகவே மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகிறார். கடந்த மே 10 தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஒரு அரசு நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் நமது அண்டை பகுதியில் கடந்த 2 மாதங்களாக ஒரு பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ளது. இந்தியா அதனால் இன்னும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று யதார்த்த நிலையை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். மேலும் போர் காரணமாக பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விலைகள் உலகம் முழுவதிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளன. 2 மாதங்களாக தொடரும் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சிகளை அரசு செய்து வருகிறது. நம் நாட்டை முதல் நிலையில் வைத்து நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும். ஒவ்வொரு வேளை உணவிலும் பயன்படுத்தும் எண்ணெயின் அளவை குறைப்பதும் தேசபக்திதான். இது நாட்டுக்கும் நம் உடலுக்கும் சேவை செய்வதாகும். இதனால் நாட்டின் கருவூலத்தின் ஆரோக்கியமும் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் மேம்படும் என்ற பிரதமர், அதிக அந்நிய செலாவணியை செலவழிக்கும் மற்றொன்று தங்கம் வாங்குவது. நெருக்கடியின் போது மக்கள் தங்கள் நாட்டு நலனுக்காக தங்கத்தை தானம் செய்த காலம் இருந்தது. இப்போது தானம் செய்வதற்கு தேவையில்லை, ஆனால் நாட்டு நலனுக்காக ஓராண்டு காலத்திற்கு வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் நாம் தங்க நகைகள் வாங்கக்கூடாது என முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்று தனிநபர் வாகனங்கள் அதிகரித்துவிட்டன. வீட்டுக்கு ஒரு வாகனம் என்றிருந்த நிலை மாறி நபருக்கு ஒரு வாகனம் என்று ஆகிவிட்டது. அதனால் எரிபொருள் தேவையும் அதிகரித்துவிட்டது. அதனால் பிரதமர் நாட்டு மக்களுக்கு இன்னொரு முக்கிய கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார். சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் காரணமாக பயணம் குறையும், எரிபொருள் பயன்பாடு குறையும், பொருளாதார அழுத்தமும் மக்களுக்கு குறையும். கோவிட் காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் போன்ற பல முறைகளை நாம் உருவாக்கினோம். அதற்கு மக்கள் பழகியும் விட்டார்கள். இன்றைய காலத்தின் தேவை என்னவென்றால் அதுபோன்ற நடைமுறையை மீண்டும் தொடங்குவதுதான். இது தேசிய நலனுக்கானதாக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை செய்வது, ஆன்லைன் கருத்தரங்குகள் மற்றும் விர்ச்சுவல் கூட்டங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். பயணங்களை குறைக்கும் விதமாக ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு முறைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசலை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை முடிந்தவரை

0: பாதியாக குறைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு மண்ணின் ஆரோக்கியத்தை கெடுப்பதாக கூறிய பிரதமர், அதற்கு பதிலாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் டீசல் பம்புகளுக்கு பதில் சூரிய மின்சக்தியின் மூலம் இயங்கும் நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். மேலும் தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் வெளிநாட்டு தயாரிப்புகளை வாங்காமல் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும், இதன் மூலம் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிப்பதற்காக வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் உள்நாட்டு சுற்றுலாவை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதை தன் அன்றாட செயல்பாடுகளிலும் நடைமுறைப்படுத்தி முன்னுதாரணமாக்கியிருக்கிறார். தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 15-4 குறைத்துள்ளார். மேலும் தனது பயணத்தில் மின்சார வாகனங்களை அதிகரிக்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் 10 இருந்த தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை இப்போது 5 குறைத்துள்ளார். மேலும் அரசுக்கு சொந்தமான மற்றும் அதிக எரிபொருள் நுகரும் பழைய விமானங்களை படிப்படியாக நீக்கவும் தேவையற்ற பயண செலவுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் வாகனங்களால் ஏற்படும் கரியமில தடத்தை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடுவதை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கும் இந்த முனைப்புகளால் பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. அடையாளப்பூர்வமான இந்த நடவடிக்கைகள் சாமானிய மக்களுக்கும் எரிசக்தி சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. மக்களும் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று செயல்பட தொடங்கியுள்ளார்கள். எல்லோரும் கரமிணைந்து இந்த பேரிடரை எதிர்கொள்வோம், தாக்கத்திலிருந்து தப்புவோம்.
1: இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
4: வெப்பம் அதிகரித்திருக்கும் கோடைக்காலத்தில் தன்னிடம் சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் நிழலை தருகின்ற மரத்தைப் போல தன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை ஒரு சமமாக எண்ணி பழுத்த மரத்தைப் போல பலரும் நன்மை அனுபவிக்கும்படி தான் அவரை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று தனக்கு உள்ளதையெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு நல்லது செய்தலே விருந்தின் சிறப்பாகும் என்று வள்ளுவரும் இதனை போற்றுகின்றார். 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நான்மணிக்கடிகை 4 வகையான நீதிமணிகளால் கோக்கப்பெற்ற ஒரு வகை அணிகலன் போன்றது என்பதால் இப்பெயர் பெற்றது. இந்நூல் 106 வெண்பாக்களால் ஆக்கப்பெற்றது. இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார் கல்வியின் சிறப்பினை பலவாறாக போற்றி உரைக்கின்றார். மாலுமிகள் நீர்க்கடலையும் மறவர் படைக்கடலையும் தற்காப்புடையான் தவக்கடலையும் கற்றான் அலைக்கடலையும் கடத்தல் எளிது, அவை குற்றம் கற்றான் கடந்துவிடும் என்னும் தொடரால் கல்வியின் சிறப்பை விளம்பினாகனார் புலப்படுத்துகின்றார். பொய்யாமை புகழையும் அறியாமை தீயவை செய்தலையும் கல்லாமை அறியாமையையும் உண்டாக்கும் என கூறும் விளம்பினாகனார் கல்வி அறிவு கண்ணொளி உடையாராக செய்யும் என்பதை இருள் தீர்ந்த கண்ணார செய்வது கற்பு என்னும் தொடரால் தெளிவுபடுத்துகின்றார். ஒருவன் அறிவு நூல்களை கற்பதனால் அறியாமை குறைய பெறுவான், புல்லறிவு நீங்கி இவ்வுலகத்தின் இயற்கையை அறிவான், அவ்வியற்கையை அறிந்து கொண்டால் உண்மையான அருள்நெறியில் செல்வான், அந்நெறியினால் இவ்வுலகின் கண் புகழ் நிறுத்தி மறுமையில் உயர்ந்த வீட்டு உலகத்தில் புகுவான் என்பதை விளம்பினாகனார் கற்ப களிமடம் அகும் மடமக புர்க்கம் தீர்ந்து இவ்வுலகின் கோல் உணரும், கோல் உணர்ந்தால் தத்துவமான நெறிபடரும், அந்நெறி இப்பால் உலகின் இசை நெறி, உப்பால் உயர்ந்த உலகம்

0: முகம் என்னும் பாடலால் குறிக்கின்றார். ஒருவனுக்கு செல்வத்தைப் போல வலிமையுடையது பிரீதி இல்லை, கல்வி அறிவைப் போல் உற்ற நேரத்தில் துணையாவது வேறு இல்லை, எதனுள்ளும் வறுமையைப் போல் துன்பமுடையது வேறு யாதும் இல்லை, இல்லையெனாது ஈதலைப் போல் வேறு திட்பமானது இல்லை என கூறும் விளம்பினாகனார் கல்வி அறிவே எல்லா நேரத்திலும் உற்ற துணையாகும் என உரைக்கின்றார். கற்றாரை கற்றாரே காம் ஒருவர் என்பதற்கு ஏற்ப விளம்பினாகனார் கற்றன்னர் கற்றாரை காதலர் என குறிப்பிடுகின்றார். ஒரே குடும்பத்தில் படிக்காமல் ஆண்டு முதிர்ந்து விட்டவனை மதியாமல் விடுத்து படித்தவனுடைய இளமை பருவத்தையே உலகத்தார் பாராட்டுவர் என்பதனை ஒரு குடியில் கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகம் என்னும் அடிகளால் விளம்பினாகனார் புலப்படுத்துகின்றனர். இதனை ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆர் அரசும் செல்லும் என்ற புறநானூற்று பாடல் அடிகளுடன் ஒப்பு நோக்கலாம். கல்வி அறிவு உடையவன் ஒன்றில் தளர்ந்தாலும் எப்படியானும் உறுதி பெறுவான். கல்வி அறிவு இல்லாதவன் இடையில் தளர்வானேல் முயற்சி கெட்டு அழிவான் என்பதை விளம்பினாகனார். கற்றான் தளரின் எழுந்திருக்கும் கல்லாத பேதையான் வீழ்வானேல் கால் முறியும் என்னும் பாடல் அடிகள் மூலம் எடுத்திருக்கின்றார். கல்வி அறிவில் வல்லார்க்கு நமக்கு உரிய ஊர் என்று ஓர் ஊர் இல்லை என்பதனை நல்லார்க்கும் தம்மூர் என்று ஊரில்லை என்னும் தொடரால் விளம்பினாகனார் புலப்படுத்துகின்றார். கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதனோடு இதனை ஒப்பு நோக்கலாம். நல்ல ஒழுக்கம் கல்வி அறிவினாலேயே வரும் என்பதை ஆசாரம் என்பது கல்வி என்னும் தொடரால் விளம்பினாகனார் சுட்டுகின்றார். புகழையும் பெருமையையும் தரும் கல்வியின் சிறப்பை விளம்பினாகனார் நான்மணிக்கடியில் தெளிவுபடுத்தியிருப்பது நம்மால் உணர முடிகின்றது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமுகன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22 மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்.

என்றார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும்

0: நிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய

0: சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: சில குறைபாடுகள் வந்து லேசர் சிகிச்சை மூலமா நம்ம பண்ண முடியும். அதாவது இப்ப மரபணுக்கள் மூலமா வர வியாதிக்கு லேசர் சிகிச்சை நம்ம ரொம்ப ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இந்த கண் பார்வை குறைபாடு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து சில கருவிழியில ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கண்கள் நரம்புல ப்ராப்ளம் இருக்கு, அத விழித்திரை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இவங்க வந்து இந்த லேசர் சிகிச்சை முறைக்கு இவங்களுக்கு கண்களுக்கு சரியே வராது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்ல வந்து கண்ணாடியோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது சில பேருக்கு வந்து -16, -20 கூட இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை முறையெல்லாம் இதெல்லாம் சரிபட்டே வராது. சோ அதனால வந்து -10, -12, -12, -14, -15 எல்லாம் போயிடுச்சுனாக்கா நம்ம வந்து இன்னொரு ப்ரொசீஜர் ஒன்னு இருக்கு, அது வந்து கிளியர் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். இந்த கிளியர் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம லென்ஸ் நம்ம எடுத்துட்டு அவங்களோட கண் அளவை பொறுத்து அந்த இன்ட்ரோ ஆக்குலர் லென்ஸ் என்ன அந்த கண்களுக்கு வெப்பமோ அதை நம்ம பண்றது. அதாவது நம்ம வந்து கேட்ராக்ட் வந்தப்புறம் நம்ம அந்த கேட்ராக்ட் எடுத்துட்டு இன்ட்ரோ ஆக்குலர் லென்ஸ் வைக்கிற மாதிரி இந்த பேஷன்ஸுக்கு நம்ம இருக்கிற கிளியர் லென்ஸையே எடுத்துட்டு நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ண லென்ஸ கொண்டு போயிட்டு அதே இடத்துல வச்சிருக்கிறது. இதுவும் வந்து ஒரு பாப்புலர் சிகிச்சை முறை தான். ஏன்னா இப்ப -16 இருக்கவங்களுக்கு நீங்க காத்தால தூங்கி எழுந்தீங்கன்னா எதிரில் இருக்க வால் கிளாக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளோ கூட தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த செகண்ட் விழுந்த செகண்டே உங்களுக்கு கண்ணாடியை போட்டாதான் அடுத்தது என்ன பக்கத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பார்வை குறைபாடு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப இந்த லேட்டஸ்ட் சிகிச்சை முறை இந்த கிளியர் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து வெரி பெனிபிஷியல் ட்ரீட்மெண்ட். ஆனா இது பண்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து வேற நரம்புல எதுவும் தொந்தரவு இல்லையா, நரம்பு வீக்னஸ் விழித்திரை வீக்னஸ் சொன்னேன், இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் வரவங்களுக்கு வர வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, கண்ணுல வந்து பிரஷர் நார்மலா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு விழித்திரையில வந்து வீக்னஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கும் லேசர் சிகிச்சை பண்ணி அந்த இதையும் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளியர் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது பண்றவங்களுக்கு வெரி வெரி பெனிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட், ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் சிகிச்சை முறையோன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் சிட்டிஸ் சொல்லுவாங்க, டெல்லி, கல்கட்டா, சென்னை எல்லாமே வந்து லேசர் சிகிச்சை முறை நல்லா வந்துடுச்சு, ரொம்ப நிறைய டாக்டர்ஸ் இந்த சிகிச்சை பண்றாங்க. நம்ம சென்னையிலயும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு இந்த சிகிச்சை முறை கொடுக்கறது. ஸ்மாலர் டவுன்ஸ்ல தான் இது வந்து இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகல. ஆனா ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்லயும் உங்களுக்கு வந்து இந்த லேசர் சென்டர்ஸ் நிறைய வந்தாச்சு. என்னன்னாக்கா இதுல வந்து ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா இந்த கண்ணாடி எடுக்கிறதுக்காக கொடுக்கற லேசர் சிகிச்சை முறை வந்து நாட் கவர்டு பை இன்சூரன்ஸ். அதனால சம்டைம்ஸ் பொதுமக்கள் வந்து இந்த காஸ்டுக்காக நம்ம இந்த சிகிச்சை முறைகள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக் கரெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம பண்றோம். கண்ணாடி எடுக்க கண்ணாடி வேண்டாம், எனக்கு காண்டாக்ட் லென்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை நம்ம அட்வைஸ் பண்றோம். காஸ்மெட்டிக் கரெக்ஷன் வரும்போது இன்சூரன்ஸ் கவர் பண்ணாததுனால அவங்க ரூபாயை அவங்க பர்சனல் பைனான்ஸ்ல இருந்து தான் கொடுக்கணும். ஆனா இதுவே ரொம்ப ஹை பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 16, 18 எல்லாம் பவர் மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாம அடுத்த ஒரு சின்ன கிட்ட இருக்கிற பொருளை கூட பார்க்க முடியாதுன்றதுனால இது பார்வை நிவர்த்திக்காக நம்ம இந்த ஆபரேஷன்

0: பண்றோம் அப்படின்றதுனால இந்த கிளியரன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி இப்ப நான் பேசினேன். அது பண்றதுனால அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் உண்டு. சோ அதனால இது ஒண்ணுதான் இதுல ஒரு மைனஸ் பாயிண்டே தவிர மத்தபடி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சிட்டிலயுமே ரொம்ப நல்லா பண்றாங்க.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் அதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில்

0: பாருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672292.
3: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
2: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: புத்தம்புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். ரிதம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் பாடியுள்ள பாடல்

0: மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த திருமதி ஆர் கௌரி என்பவர் தனது கணவர் எஸ் ரமேஷ் என்பவரை கடந்த மார்ச் மாதம் 2 தேதியில் இருந்து காணவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ரமேஷ் பற்றிய விவரங்கள். வயது 39, உயரம் 155 சென்டிமீட்டர், மாநிலம் தாய்மொழி தமிழ். அடையாளம், இடது புருவத்தின் அருகில் ஒரு தழும்பு காணப்படும், வலது கையில் ஒரு மச்சம் இருக்கும். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி காவல் ஆய்வாளர், T4 சங்கர் நகர் காவல் நிலையம், சட்டம் ஒழுங்கு பிரிவு, தாம்பரம் நகர காவல் பிரிவு, சென்னை 675. தொலைபேசி எண் 9498100054. நேரம் 7:43:35. புத்தம்புது காலையில் திரைகாணம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கண்களால் கைது செய்த திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சின்மயி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: திரைக்காலத்தில் நிறைவாக ஸ்டார் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சாதனாசர்கம் பாடியுள்ள பாடல்

0: இடம்பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ராஜமாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புக்கு ஏதாவது உபாதை வந்து மருத்துவர்கிட்ட போறோம். உடன் மருத்துவர் கேட்கக்கூடிய கேள்வி, மல ஜலம் சரியா போகுதாம்பார், ஜலம் என்ன நேரத்துல போகுதும்பார். நாம குடிக்கிற தண்ணீர், சாப்பிடும் உணவு, அதன் அளவு, வியர்வை ஆகியவற்றை பொறுத்து வெளியேறும் சிறுநீரின் அளவு மாறுபடும். சிறுநீர் பையானது தசையினால் ஆனது. இது சிறுநீரை சேமித்து வைக்கிறது. இந்த பை பலூனை போன்று விரிவடைந்து சிறுநீரை நிரப்புகிறது. சிறுநீரை வெளியேற்றும் பகுதியானது பொதுவாக மூடியிருக்கும். சிறுநீர் பை, சிறுநீர் குழாய் இவற்றை நம் உடம்பில் உள்ள தசைகள், குறிப்பா இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் பாதுகாக்கின்றன. சிறுநீர் வெளியேறும் போது அதன் நிறம், அடர்த்திய வச்சு என்ன பாதிப்புங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரின் நிறம், அடர்த்தி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நீரின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கு நாம தினமும் நிறைய தண்ணீரை குடிக்கணும். ராஜமாணிக்கம் சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. அதுபோல நாம் கழிக்கும் சிறுநீர் தெளிவாக நிறமே இல்லாமல் இருந்தால் அது சர்க்கரை நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். தொடர்ந்து சிறுநீர் கழித்தல், தொடர்ச்சியான தாகம், இதெல்லாம் ஏற்படுவது சர்க்கரை நோயின் காரணமாகத்தான். நமக்கு உடல் ரீதியா வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீர் பழுப்பு நிறத்துல வெளியேறும். நுரையீரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கும் சிறுநீர் பழுப்பு நிறத்துல தான் வெளியேறும். மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சிறுநீர் சிவப்பு நிறத்துல வெளியேறினா சிறுநீரக பாதையில் தொற்றுக்கள், கிட்னி, சிறுநீர் பையில கற்கள் போன்ற உபாதைகள் காரணமா இருக்கும். நாம் உண்ணும் உணவை ஏன் உண்கிறோம் என்று எண்ணி பார்த்து உண்ண வேண்டும். உணவை நன்றாக மென்று சுவைத்து ரசித்து உண்ண வேண்டும். குழந்தை தன் தாயிடம் உரிமையுடன் பால் குடிப்பது போல நாம் உணவை உரிமையுடன் உண்ணும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். சில பேர் உடல் நலனுக்காக அளந்து அளந்து சாப்பிடுவாங்க, நல்லதுதான். நம் உயரத்துக்கு தகுந்த உடல் எடை இருக்கணும். கொஞ்சம் உடல் எடை அதிகமாச்சுனாலே சில பேர் பயப்படுவாங்க. உடனே உடல் எடையை குறைக்கணும்னு சாப்பாட்டு அளவை குறைப்பாங்க, உடல் எடையை குறைப்பதற்காக சில மருத்துவ பயிற்சி நிலையங்களுக்கு போவாங்க. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் இதுக்காக போய் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. ராஜமாணிக்கம் சார், உங்களை மாதிரி தோப்புக்கு சொந்தக்காரராக இருந்தால் காலை மாலை தோப்பை சுத்தி வந்தாலே போதும், நமக்கு தேவையான உடற்பயிற்சி கிடைச்சிரும். தோப்பு தொடர்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம். அல்லது வீடு வாசலை சுத்தம் செய்யறது கூட ஒரு வகை உடற்பயிற்சி தான். மாடிப்படியில ஏறி இறங்கணும், லிஃப்ட் பயன்படுத்தாம இருக்கணும். அதை விட நமக்கு ஏதாவது நோய் நொடி ஏற்படுற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய எடையை விட கொஞ்சம் எடை அதிகமா இருக்கிறது ஒன்னும் சிரமப்படுத்திராது. எல்லாரும் ஒரே விதமான உடல் அமைப்பை உடையவர்கள் அல்ல. நாம் யார், நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று தீவிரமாக சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும், ஒரு மான் மானாகத்தான் இருக்க முடியும், ஒரு யானை யானையாகத்தான் இருக்க முடியும். சரியான உடற்பயிற்சிகள், யோகாசன முறைகளை கூடுமான வரை முறையா கடைபிடித்தால் நமது உடல் நலனை பேண முடியும். உடல் நலன், உள்ள நலன் ரெண்டும் வேணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். இளையராஜா, எஸ் ஜானகி.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIAL SCHOOL NIRVA GAM

0: @gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

0: India and UAE signed slew of agreements, including setting up strategic petroleum and gas reserves in India. Prime Minister Narendra Modi reaches Netherlands on second leg of his five-nation tour. Prime Minister Modi rejects media report imposing tax on foreign travel. CBSE announces window for re-evaluation of answer sheets for class 12 students. Israel and Lebanon extend ceasefire for 45 days. And in badminton, Indian men's doubles pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Malaysian duo in semi-finals of Thailand Open. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். புதிய முகம் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேரம் 8:36 10 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி பவித்ரா திரைப்படத்திற்காக மனோ பல்லவி பாடியுள்ள பாடல்.

திரை காணம். நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என். சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷவாணி
1: குமரி பண்பலை 101 ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

சில நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல் நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நீர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேக்குறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

எனக்கும் எங்க என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து ஒரு 12:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு.

0: சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். ஸோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் எனக்கு குமரி எஃப்எம் 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். ஸோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வர் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

வேலை பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்கள்

மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே. அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ. காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி. ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என். சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். முதலில் எந்தோ பிரேமதோனு என தொடங்கும் லால்குடி ஜி. ஜெயராமன் இயற்றிய வர்ணம், ராகம் பகுதாரி, ஆதிதாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா ராகம் சிம்மேந்திர மத்தியமம் மிஸ்ரச்சாப்பு தாளம் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

அரங்கிசையில் இனி நிர்குணாச்சிரே என தொடங்கும் சந்த கோர கும்பர் பஜன் ராகம் சுத்த சாரங்கி ஏகதாளம்.

0: அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நெதர்லாந்து சென்ற

0: மறைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முத்துச்சிதறல்

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது நடிகன் திரைப்பட பாடல். இனி மலேசியா வாசுதேவன் குரலில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்து சிதறல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது அதிசய பிறவி திரைப்பட பாடல்.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்தது ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்பட பாடல். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கிறது மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திற்காக.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனோ எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது ராஜா கையவச்சா திரைப்பட பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்து சித்ரல் நிகழ்ச்சி. அடுத்ததாக கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நிறைவாக சிகரம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: முத்துச்சித்திரையில் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக

0: கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர்.
3: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் பல்வேறு சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ளும் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியின் முதல் பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இந்த வாரம் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த சுற்றும் ஒரு விரிவாக்க சுற்று, எக்ஸ்பான்ஷன் இல்லையா. முதல் கேள்வி ஏஎன்கே, ஏஐசிடிஇ ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பான்ஷன், சொல்லுங்க பார்க்கலாம்.
4: ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்.
3: Superb answer by Team A. 10 முழு மதிப்பெண்கள் Team A க்கு. அடுத்த கேள்வி B அணிக்கு, இது சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுஷ், AYUSH, ஆயுஷ்.
5: Y for யோகா சார்.
3: அப்புறம் A for,
5: A for ஆயுர்வேதா.
3: ஓகே.
5: Y for யோகா.
3: ஓகே. யூ என்ன சொன்னீங்க?
5: உனானி சார்.
3: அது முடிச்சிட்டீங்க. இப்ப SH மட்டும் சொல்லணும்.
5: S for சித்தா சார்.
3: சித்தா. அப்புறம் HA,
5: ஹோமியோபதி.
3: அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. அடிச்சு முடிச்சு முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஸோ பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, அதனுடைய சுருக்கம் தான் ஆயுஷ். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. AIF இதனுடைய விரிவு என்ன? AIF. நீங்கள் ஏ அணியினர்?
4: அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்.
3: சூப்பர் சூப்பர். அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்று வந்து ஒரு மத்திய அரசினுடைய ரசாயனம் மற்றும் உர அமைச்சகம், அதில் இருக்க சில துறைகள் பற்றிய கேள்விகள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? சிம்பிள், எந்த நகரம் மட்டும் சொன்னா போறோம்.
4: சென்னை.
3: சென்னை இஸ் a superb answer from Team A. Excellent. So 10 full marks to Team A. சென்னையில் கத்திப்பாரா சந்திப்புக்கு அருகில் திருவிக்கா தொழில்பேட்டையில் சிப்பெட்டின் தலைமையகம் உள்ளது. இது இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சென்னை என்று சொல்லியதால் ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. சென்னை சிப்பெட்டில் எந்தெந்த பட்டப்படிப்புகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன? டிகிரி மட்டும் சொல்லுங்க.
5: பிஇ பிடெக்.
3: சரி, ஜெனரலா சொல்லிருக்கீங்க. பிஇ எதுல?
5: BE, BTEC ரெண்டுத்துலையுமே பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு சார்.
3: அப்படியா, சரி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏதாவது சொல்ல முடியுமா?
6: பிளாஸ்டிக்ஸ்.
3: பிளாஸ்டிக் எதில்?
6: பெட்ரோலியம் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி.
3: ஆ சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏ பி அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம். நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ என்னென்ன கோர்ஸ் சிப்பெட்டில் கொடுக்குறாங்க. எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, எம்இ இன்

0: கேட்கேம் எம்எஸ்சி இன் அப்ளைட் பாலிமர் சயின்சஸ். அதை தவிர பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிஇ இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். சரிங்களா. அப்புறம் டிப்ளமோ, இதை தவிர டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்டி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி, டிபிடி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி போன்ற மூன்றாண்டு பட்டய படிப்புகளும் டிப்ளமோ படிப்புகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. சரிங்களா. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. சிப்பட்டின் கீழ் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எனப்படும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மையங்கள் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ளன. சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இன்னொரு நகரத்திலும் இந்த மையம் அமைந்துள்ளது. இது எந்த நகரம்னு மட்டும் சொன்னா போகிறோம்.
1: மதுரை.
0: மதுரை இஸ் த ரைட் ஆன்சர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது மதுரையில் திருவாதவூர் என்னும் இடத்தில் உள்ளது. சரிங்களா. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஏ, நல்லா கேளுங்க. உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? இஃப் யூ ரிமூவ் ஃபுட் அண்ட் எனர்ஜி பிரைசஸ் ஃப்ரம் கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் த இன்ஃபிளேஷன் இஸ் கால்ட் வாட்?
2: கோர் இன்ஃபிளேஷன்.
0: தட் இஸ் தி ரைட் ஆன்சர். கோர் இன்ஃபிளேஷன். சூப்பர். டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களில் இருக்கின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவில் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி ஆஃப் குவார்டர் இல்லையா, தேசிய புள்ளி விவர அலுவலகம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் காலாண்டு முடிந்த பின்பு எப்பொழுது வெளியிடுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குவார்டர் முடியுது, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக டிசம்பர் குவார்டர் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதோடைய ஜிடிபி க்ரோத்தை எப்போ சொல்லுவாங்க அவங்க?
1: மோஸ்ட்லி செகண்ட் மந்த்ஸ் லாஸ்ட் வீக்ல சொல்லுவாங்க.
0: வாவ், சூப்பர்ப் சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. அதாவது இரண்டாவது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சொல்லுவாங்க. காலாண்டு முடிந்த மாதத்திலிருந்து இரண்டாம் மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடுகிறது. உதாரணமாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு முடிந்த இரண்டாவது காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நவம்பர் மாதத்தின் கடைசி வாரம் வெளியிடும். இந்த மாதிரி ஒரு இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பி அணி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால பி அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு முன்பாக இந்தியாவின் முதன்மை பணவீக்க குறியீட்டு அளவாக எந்த குறியீடு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைக்கான முக்கிய இலக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? பிஃபோர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் விச் இண்டெக்ஸ் வாஸ் யூஸ்ட் அஸ் இந்தியன் பிரைமரி இன்ஃபிளேஷன் கேஜ் பை ஆர்பிஐ ஃபார் மானிட்டரி பாலிசி?
1: சார், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்.
0: That is the right answer. Wholesale Price Index, WPI, மொத்த விலை குறியீட்டு. இது 2014ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீட்டைல் இன்ஃபிளேஷனை ஃபாலோ பண்ணுறோம். மிகச்சரியான விடை சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எனப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு நிறுவப்பட்டது? இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு.
2: குஜராத்.
0: குஜராத்ல எந்த இடம் தெரியுமா?
2: காண்ட்லா.
0: காண்ட்லா இஸ் தி ரைட் ஆன்சர். சோ ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் குஜராத்தில் உள்ள காண்ட்லா என்னும் இடத்தில் 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டு பின் 2000ஆம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கு நிறுவப்பட்டது?
3: சென்னை.
0: சென்னையில் எந்த இடம்?
3: தாம்பரம்.
0: தாம்பரம் இஸ் த ரைட் ஆன்சர். சென்னையில் தாம்பரம். மிகச்சரியான விடை பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் சென்னையில் தாம்பரம் பகுதியில் நிறுவப்பட்டது. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஜோன் என்று அழைக்கப்பட்ட இது 1984ஆம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி சி அணிக்கு. இந்தியாவினுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் த்ரூ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் 2024-25 சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் மூலிமா நமக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும், ரெவின்யூஸ் கிடைக்கும் இல்லையா, அதில் ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் மூலிமா எவ்வளோ கிடைச்சிது 2024-25 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 2024-25 டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா வந்து சுமார் $825 பில்லியன் இருந்தது. அதில் இந்த ஸ்பெஷல்

0: எக்கனாமிக் ஜோன் மூலிமா எவ்வளோ வந்தது?
1: அரௌண்ட் 200 crores.
0: நோ, பில்லியன் டாலர்லேயே சொல்லிடுங்க. நீங்கள் ஏ அணியினர்?
2: 172 பில்லியன் டாலர்.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. இந்தியாவின் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதிகள் 2024-25 சுமார் 825 பில்லியன் டாலர்களாகவும் இருந்தது. இதில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலிருந்து சுமார் 172.27 பில்லியன் டாலர்கள் கிடைக்கப்பெற்றது. இப்போது 12 சுற்று முடிஞ்சதுனால அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
2: 12 rounds முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 150 points, பி டீம் ஸ்கோர் 115 points, சி டீம் ஸ்கோர் 45 points.
0: அடுத்த சுற்று வந்து வேளாண் பல்கலைக்கழகங்கள் பற்றிய ஒரு சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? இந்த இடம் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி.
2: உத்தராகண்ட்.
0: உத்தராகண்ட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்தியாவின் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ளதாகும். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அதுக்கு பேர் வந்து ஜிபி பந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்பதாகும். ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இது 1960 தொடங்கப்பட்டது. இதன் பழைய பெயர் உத்தரப்பிரதேசம் வேளாண் பல்கலைக்கழகம் என்பதாகும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? இது வந்து பி அணிக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது இந்தியா முழுக்க?
1: 3.
0: மொத்தம் 3 தான், 3 இருக்கு. மிக சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஒன்று வந்து மணிப்பூரின் இம்பாலில் உள்ளது, அடுத்தது வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம், மூன்றாவது பீகாரில் பூசா என்னும் இடத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இதில் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இது 1993 தொடங்கப்பட்டது, அதாவது முதல் மத்திய அரசால் நிறுவப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? இது வந்து சி அணியினருக்கு வருகிறது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அதற்கு முன்பு அது ஒரு விவசாய பள்ளியாக எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த இடத்துல எந்த வருஷம் ஒரு விவசாய பள்ளியாக தான் இருந்தது முதல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வருஷம் கேட்டிங்கன்னா. சி அணி
1: 1965.
0: தவறு. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினர் சொல்லுங்க.
2: சென்னையில் இருந்தது 2008.
0: நோ, சென்னையில் எப்பயோ தொடங்கிட்டாங்க. அதை விவசாய பள்ளியாக இருந்ததுன்னு சொன்னேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. பி அணியினர்
3: சார், சைதாப்பேட்டில் விவசாய பள்ளியா இருந்துச்சு.
0: அது கரெக்ட்.
3: இயர் வந்துட்டு 1868.
0: தட் இஸ் தி ரைட் ஆன்சர், 1868. சோ நீங்க சென்னைன்னு சொன்னதுனால ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும், சைதாப்பேட்டை வருஷமும் கரெக்டாக சொல்லிட்டீங்க 1868, அதனால உங்களுக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணும் வழங்கப்படுகிறது. சென்னையில் சைதாப்பேட்டையில் 1868 ஒரு விவசாய பள்ளியாக தொடங்கப்பட்டது. பின்பு அது 1909 கோவைக்கு இடம்பெயர்ந்து பின் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக மாறியது. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு முக்கியமான மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் எந்தெந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இதுக்கோட முந்தைய பேர் வந்து சிவெட், இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. சொல்லுங்கள்.
2: சென்னை.
0: சென்னை இஸ் த ரைட் ஆன்சர், மிக சரியா சொல்லிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். இது 1998 நிறுவப்பட்டது. இது சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது. காற்றாலை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த நிறுவனம் செய்வதோடு காற்றாலை உற்பத்தியாளர்களுக்கும் பேருதவி செய்கிறது. இது காற்றாலை பரிசோதனை நிலையம் ஒன்றையும் கயத்தாறுவில் நிர்வகித்து வருகின்றது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது?
3: ஹரியானா.
0: ஹரியானா எந்த நகரம்?
3: குருகிராம்.
0: மிக சரியான விடை. ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் எனப்படும் குரேகிராம் குர்கவான் நகரத்தில் உள்ளது. குவால்பாரி என்னும் இடத்தில் இருக்கிறது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி MNRE என்னும் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? இந்தியாவில் எங்கு உள்ளது?

0: ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ ஏ அணியினருக்கு வாய்ப்பு.
1: நியூ டெல்லி
0: தவறான விடை. நீங்கள் பி அணியினர்
2: குஜராத்.
0: குஜராத் இஸ் ரைட் ஆன்சர். எந்த நகரம் சொல்ல முடியுமா? நகரம்
2: ஜாம் நகர்.
0: ஜாம் நகர் மிக சரியான விடை. குஜராத்தில் ஜாம் நகரில் உள்ளது. இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்தது வந்து ஒரு மத்திய தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சகத்தை பற்றிய சில தகவல்கள். முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. The India Trade Promotion Organization எனப்படும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமையகம் புதுடெல்லியில் எங்கு உள்ளது? அது ரொம்ப ஃபேமஸ், இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன். புதுடெல்லியில் எங்கு இருக்குது?
1: பாரத் மண்டபம்.
0: பாரத் மண்டபம், சூப்பர்ப் ஆன்சர். 10 முழு மதிப்பெண்கள் டிவிஏக்கு. புதுடெல்லியில் பாரத் மண்டபம் என்று அழைக்கப்படும் வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. இதன் பழைய பெயர் பிரகதி பவன், பிரகதி மைதானம் ஆகும். இது மறு வடிவமைப்பு செய்யப்பட்டு பாரத் மண்டபம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. த இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் IITF எனப்படும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் எந்த மாதத்தில் நிகழ்கிறது? இந்த கேள்வி வந்து பி அணிக்கு. இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் எனப்படும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம்.
2: நவம்பர்.
0: நவம்பர் இஸ் அ ரைட் ஆன்சர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்த கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். இது புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெறும். இந்திய கைவினைப் பொருட்கள், ஜவுளி, மின்னணுவியல், உணவு, யந்திரங்கள் போன்ற பல்வேறு துறையின் அரங்குகள் இந்தியாவின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. உலகின் பல்வேறு நாடுகளும் இதில் அரங்கமைத்து பங்கு கொள்கின்றன. அடுத்த கேள்வி சி அணிக்கு. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எங்க இருக்கு? சி அணிக்கு. சரி, இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கு.
1: பெருங்குடி.
0: பெருங்குடி இஸ் ரைட் ஆன்சர். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். சென்னையில் பெருங்குடியில் இது அமைந்துள்ளது. பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், ஏற்றுமதி பொருட்களை பாதுகாப்பான தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும், பேக்கிங் பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும், பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்த நிறுவனம் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. இது இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. நல்லா கேளுங்க. 8/4/2026 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு, மானிட்டரி பாலிசி கமிட்டி, MPC, ரிப்போ வட்டி விகிதங்களில் எந்த மாற்றத்தை செய்தது? ரீசெண்டாக வந்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி MPC மீட்டிங் நடந்து அதனுடைய முடிவுகள்லாம் சொன்னாங்க. அப்போ ஜென்ரலாக அந்த MPC மீட்டிங் முடிஞ்சவுடனே தான் ரிப்போ ரேட்டினுடைய சேஞ்ச் சொல்லுவாங்க, ஏறுதா இறங்குதா. இந்த வாட்டி என்ன ரிப்போ ரேட்டில் என்ன சேஞ்ச் வந்தது? ஒரு சேஞ்சும் வரல, எந்த மாற்றமும் இல்லை. சரியா, மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். எனவே ரிப்போ வட்டி விகிதம் 5.25% அப்படியே அது தொடர்கிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பி அணியினர் நல்லா கேளுங்க. 8/4/2026 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு நிலைப்பாடு என்னவாக இருந்தது? MPC-உடைய ஸ்டான்ஸ் சொல்லுவாங்க, சொல்லுங்க என்ன ஸ்டான்ஸ்?
2: நியூட்ரல்
0: இஸ் த ரைட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழுவில் மொத்தம் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? நம்பர் மட்டும் சொல்ல போறோம்.
2: 8 பேர்
0: தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்?
1: 6 பேர்.
0: மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில இப்ப யாரு முதலிடத்துல இருக்கீங்கன்றத பாத்துரும்.
3: 16 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 205 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 165 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 205 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 165 பாயிண்ட்ஸ்.
0: மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த வினாடி வினாவில் ஏ அணியினர் 200 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். அவர்களுக்கு மிக அருகாமையில் 165 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டு.

0: மதிப்பெண்கள், வாழ்த்துக்கள். சி அணியினர் 45 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நிறைய சுவையான தகவல்கள், பல முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நேயர்களுக்கும் இந்த தகவல்கள்லாம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்ன்றத எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. நிகழ்ச்சியில் மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் எஸ் சண்முக மகிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர்.

0: பாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜனனி சண்முகம், ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி. 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறையில் பயில்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு, ஒரு வீட்டில் தனித்தனி உலகம். இன்றைய உலகம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் உச்சியில இருக்குது. குறிப்பா தொலைபேசி தான் மனித வாழ்க்கையின் அத்தியாவசியமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல மனிதர்கள் நேருக்கு நேரா சந்தித்து பேசினாங்க, ஆனா இன்னைக்கு அவங்களாம் திரை வழியா மட்டுமே தொடர்பு கொள்றாங்க. இந்த மாற்றம் மனிதனின் வாழ்க்கையை எளிதாக்கி இருக்குது, ஆனா அதே சமயம் ஒரு பெரிய இழப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. அதுதான் மனித பாசம். மொபைல் வசதியா இல்ல வழியான்னு பார்க்கலாம். மொபைல் ஒரு சாதனமா மனிதனுக்கு பல நன்மைகளை அளிக்குது. தகவல் பரிமாற்றம் எளிதாக்குகிறது, உலகம் கையில அடங்குது. முன்னாடி எல்லாம் வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு, ஆனா இப்ப எல்லாம் நோட்டிபிகேஷன் சவுண்ட் தான் கேக்குது. இப்ப எல்லாம் ரெஸ்ட் ரூம் போனா கூட மொபைல் எடுத்துட்டு போறாங்க. அப்படி அடிமையாகி இருக்கும் அந்த மொபைலுக்கு. மொபைல் பயன்பாடு அளவுக்கு மீறும் போது அது மனித உறவுகளை பாதிக்குது. முன்னாடி எல்லாம் மனித உறவுகள் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம். முன்னாடி எல்லாம் குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து பேசினாங்க, அன்பும் பாசமும் நேரில் வெளிப்பட்டது, உறவுகள் ஆழமாக இருந்தது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அனைவரும் தனித்தனியாக மொபைலில் மூழ்கி இருக்காங்க. உரையாடல்கள் குறைந்து விட்டன. உணர்வுகள் இமேஜாகவும் மெசேஜாகவும் மாறிடுச்சு. பாசம் அதுதான் உண்மையான அர்த்தம். பாசம் என்பது வார்த்தைகளில் மட்டும் அல்ல, அது உணர்வுகளும் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பும் மரணம் உடைத்தாயின் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அதோட பொருள் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. மொபைலில் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய குடும்ப உறவுகள் ஒரு பொதுவான சாட்சி சொல்கிறேன். தாயும் மொபைலில் இருக்காங்க, தந்தையும் மொபைலில் இருக்காங்க, குழந்தையும் மொபைலில் இருக்காங்க. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனங்கள் தூரமாக இருக்கிறது. ஒரு ரியல் டைம் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்துச்சான். அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனில் இருந்தாராம். அவங்க அம்மா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஃபோனில் இருந்தாங்களாம். அந்த குழந்தைக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை, அது அவங்க தாய்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அதுக்கு ரொம்ப ஆசையாம். ஆனால் அவங்க அதை காது கொடுத்து கூட கேட்கல. இப்படியே பல நாட்கள் போச்சான். அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் போய் கேட்டுச்சான், என்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்களா, எனக்குமே இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ நமக்கு புரியுது அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு. கூடி இருந்தும் பிரிந்து வாழ்கிறோன்னு தான் இன்றைய நிலைமை. மொபைலால் குழந்தைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? குழந்தைகள் முன்னாடியெல்லாம் விளையாட்டு மைதானத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் மொபைல் திரையையே அதிகமாக விரும்புகிறாங்க. இதனால் சமூகத்திறன் குறையுது, உணர்ச்சி பாசம் குறையுது, தனிமை அதிகரிக்கிறது. மொபைலால் பெற்றோர் பாசம் எப்படி இருக்குது தெரியுமா? முன்பெல்லாம் பெற்றோர் குழந்தைகிட்ட நேரம் செலவித்தாங்க, அவங்க வேலை மொபைல் மூழ்கி இருக்காங்க. இதனால் குழந்தைகள் பாசம் குறையுது, அவங்களால சூழ்நிலை ஒழுங்காக வளர முடியல. மொபைலால் நண்ப உறவுகள் எப்படி இருக்குது தெரியுமா? நண்பர்கள் இன்று நேரில் சந்திப்பதை விட ஆன்லைன் உரையாடல்கள் மட்டுமே அதிகமாக இருக்காங்க. நேரில் சந்திப்பது நெருக்கம் தரும்னு ஒரு பொன்மொழி இருக்குது. ஆனா இன்று நெருக்கம் குறைந்து வருகிறது. தனிமை இருக்கு தெரியுமா மொபைல்ல? மொபைல் அதிகமா பயன்படுத்தும் மனிதன் தனிமையை உணர்றான். 1000 நண்பர்கள் ஆன்லைன்ல இருந்தாலும் உண்மையான உறவு இல்லைன்னு அவன் யோசிக்கிறான், உணர்ச்சி இழக்கிறான். மொபைல் மனிதன் உணர்ச்சிகளை மெல்ல மெல்ல குறைக்குது. சிரிப்பு, துக்கம், பாசம் இவையெல்லாம் மெசேஜ் மற்றும் இமோஜிகளாக மாறிடுச்சு. சமூக மாற்றம் மொபைல் பயன்பாடு அதிகரித்ததன் மூலம் சமூக வாழ்க்கையை முறையையே மாற்றியுள்ளது. மக்கள் நேரடி தொடர்பை விட மெய்நிகர் தொடர்பை தான் அதிகமாக விரும்புனாங்க. இதனால் சமூகத்தில் மனிதநேயம் குறைந்து வருகிறதாம். உலகத்தோடு ஒட்ட ஒழு

ஒட்டுதல் வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைய உலகத்துல ஒட்டுதல் என்பது மொபைல் இணைப்பாக மட்டுமே மாறிவிட்டது. மெய்நிகர் உலகம் விசஸ் உண்மை உலகம். மொபைல் உலகம் ஒரு மெய்நிகர் உலகம். இதுல போலியான உறவுகள் அதிகமா இருக்கு, உண்மை உணர்வுகள் குறையுது, வெளிப்படையான வாழ்க்கை இல்லை. உண்மை உலகத்துல கிடைக்கும் பாசம், ஆதரவு, அக்கறை இவை அனைத்தும் மெய்நிகர் உலகத்துல முழுமையா கிடைக்காது. மொபைலால மனநிலை பாதிக்கும் தான். மொபைல் அதிகமா பயன்படுத்துவது மனநிலையை பாதிக்குதான். கவலை, மன அழுத்தம், தனிமை உணர்வு இவை அனைத்தும் அதிகரிக்குதான். மொபைலால காதல் உறவுகளும் குறையுதான். இன்றைய காதல் உறவுகளும் மொபைல் மூலம்தான் ஆரம்பித்து முடிகின்றதான். நேரில் உரையாட முடியல, உணர்ச்சி ஆழம் குறையுது, புரிதல் குறைவு. இதனால உறவுகள் நிலையா இருக்கவில்லை. உறவுகள் எதுவுமே நிலையா இருக்கிறதே இல்லை. இதுதான் இன்மை இன்றைய உண்மை சாட்சி. மொபைலால மரியாதையும் குறையும். முன்னாடிலாம் நம்ம பெரியவங்களை பார்த்தா மதிச்சு பேசுவோம், அவங்க கிட்ட நேரம் செலவிடுவோம், நேரில் பார்த்து பேசுவோம். இப்பெல்லாம் கவனம் ஃபுல்லாக மொபைலில் தான் இருக்குது. அவங்க நம்ம கூடையே இருந்தால் கூட நம்ம மதிப்பு தர்றதில்ல. அவங்க நம்மளை கூப்பிட்டா கூட நம்ம மதிப்பு தர மாட்டோம். மரியாதை குறையுது. ஒரு பொன்மொழி சொல்லட்டுமா, மரியாதை மனிதனின் மதிப்பான். மொபைலால நேர இழப்பு ஏற்படுகிறது. மொபைலால மனிதனின் நேரத்தை பெரிதும் வீணாக்குது. மொபைலால் நம்ம எல்லாரும் நேரம் வீணாக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் என்ன, அதை நம்மளால யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. சமூக வலைதளங்களை நேரம் செலவிடுறோம், பயனற்ற வீடியோக்களை பேசுகிறோம், அடுத்தவங்க கிட்ட அதிக நேரம் பேசுகிறோம், ஆனால் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேச மாட்டோம். இதனால வாழ்க்கையில் முன்னேற்றம் குறையுது. நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைலால் குடும்ப சீர்கேடு ஏற்படுதுதான். மொபைல் தான் காரணமா. குடும்பத்துல பேசுறது குறையுது, புரிதல் குறையுது, சண்டைகள் அதிகமாகுது, பாசங்கள் குறையுது. இதனால குடும்ப ஒற்றுமையே பாதிக்கப்படுது. மொபைலால மனித நேயமும் குறைந்து வருகிறது. மொபைல் அதிகமா பயன்படுத்துற மனுஷன் பிறரை கவனிக்க மாட்டான், உணர்ச்சி பகிரவும் மாட்டான், உதவும் மனப்பான்மையும் குறையுது. மொபைலால கல்வி பாதிப்பும் ஏற்படுதான். மாணவர்கள் படிப்புல கவனம் குறையுது, மொபைல் மீது அதிகமா ஈர்ப்பு வைக்கிறாங்க, சிந்திக்கும் தன்மை கூட குறையுது. இதனால கல்வி தரமும் குறைந்து வருகிறது. மொபைலால வாழ்க்கை சமநிலை மாறுது தெரியுமா? மொபைல் வாழ்க்கை சமநிலையை குலைக்குதான். உறக்கம் குறையுது, உடல் நலம் பாதிக்குது, மன அமைதி இல்லாம இருக்குது. வாழ்க்கை உதாரணம், ஒரு குடும்பத்துல அனைவரும் மொபைல்ல மூழ்கி இருப்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் கரண்ட் இல்லாம போச்சான், அப்பா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மையான பாசம் இருக்குதுன்னு என்பதை காட்டுதான். சரி, இவ்வளவு நேரம் எப்படி எல்லாம் மொபைல் மூலமா பாசம் குறையுதுன்னு பார்த்தோம். இப்ப அந்த பாசத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொபைல் பயன்பாட்டுல நல்ல பழக்கம். மொபைல் முழுவதும் தீமை அல்ல, அது சரியான முறையில பயன்படுத்தினால் பல நன்மைகளை தருகுதான். தூரத்தில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. கல்வி, தகவல், அறிவு பெற உதவுது. அவசர நேரங்களில் உதவுது. ஆனால் முக்கியம் அளவு. அளவறிந்து நட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசத்தை மீண்டும் பெறுவது எப்படின்னு பார்க்கலாம். மொபைல் உலகில் மறைந்து போகும் பாசத்தை மீண்டும் பெற சில வழிகள். குடும்ப நேரம். தினமும் ஒரு மணி நேரம் மொபைல் இல்லாமல் பேச வேண்டும். ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் பார்க்கக்கூடாது. மனித உறவுகளை மதிக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஔவையார் சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு, மனிதநேயம் மற்றும் அன்பு வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு பழமொழி சொல்கிறேன், பாசமில்லா வாழ்க்கை பாழ். இதோட பொருள், பாசமில்லாத வாழ்க்கை வெறுமையானது. மனித உறவுகளின் உண்மை என்ன தெரியுமா? மொபைல் நமக்கு 1000 தொடர்புகளை தரலாம், ஆனால் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. மெசேஜ் அனுப்பலாம், ஆனால் மனதை தொட முடியாது. இன்றைய தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை. இன்றைய இளம் தலைமுறை மொபைல் உலகில் அதிகமாக மூழ்கி உள்ளது. அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியது, வாழ்க்கை திரையில் இல்லை, வாழ்க்கை உணர்வுகளில் உள்ளது. பாசத்தின் உண்மை சக்தி, பாசம் மனிதனை வாழ வைக்கும் சக்தி. அது மன அமைதியை தருகிறது, உறவுகளை வலுப்படுத்துகிறது. இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தத்துல மொபைல் மனித வாழ்க்கையை எளிதாக்கி இருந்தாலும் அது மனித பாசத்துல மெல்ல மெல்ல குறைத்து வருது. நம்ம மொபைலை பயன்படுத்துறத வேண்டும், ஆனா மொபைல் நம்மள பயன்படுத்த கூடாது. இன்றைய உலகில் மொபைல் தொலைபேசி மனிதனின் வாழ்க்கையில அத்தியாவசியமாக மாறியுள்ளது. தகவல் பரிமாற்றம் எளிதானாலும் மனித உறவுகள் மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றது. முன்னாடியெல்லாம் குடும்பத்தினர் ஒன்னா உட்காந்து பேசினாங்க, ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒன்னா சிரித்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் மொபைல்ல தான் மூழ்கி இருக்காங்க. இதனால உரையாடல் குறையுது, பாசம் வெளிப்பாடு சுருங்கி வருது. மொபைல் அதிக பயன்பாடு குழந்தைகள், இளைஞர்கள், குடும்ப உறவுகள் அனைத்தையும் பாதிக்குது. உண்மையான உணர்வுகள் மெசேஜ்களாகவும் இமோஜிகளாகவும் மாறிவிட்டன. நேரில் சந்திப்பது குறைந்து மெய்நிகர் தொடர்புகள் அதிகரித்து உள்ளன. ஒரு கவிதை சொல்லட்டுமா? கையில் ஒளிரும் திரை வந்ததும் கண்களில் உறவு மங்கி போனதே, அருகில் இருந்த மனங்கள் கூட அறியாத தூரம் சென்றதே. ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் தனி உலகம், சொல்ல வார்த்தை இருந்தாலும் சொல்ல நேரம் இல்லாத நிலைதான். அம்மா கூப்பிடும் அந்த குரலும் அவசரத்தில் கேட்காமல் போகுது. அப்பா காத்திருக்கும் ஒரு நிமிஷம் திரை முன்னால் தொலைந்து போகுது. பாசம் பேசும் போதுதான் உறவு வளரும் என்று சொல்லும் பழமொழி நிஜம். ஆனா இன்று மௌனமே அதிகம். அதனால் உறவுகள் மெதுவாக நழுவும். குழந்தையின் சின்ன சிரிப்பை கூட

0: கவனிக்காமல் போகும் காலம். ஒரு பாறை என்ற அழைப்பை விட திரைதான் முக்கியமான காலம். நண்பன் அருகில் இருந்தாலும் நெஞ்சம் அருகில் இல்லை என்று சிரிப்பு பகிர்ந்த நாட்களெல்லாம் நினைவாகி போனது இன்று. அன்பு இருந்தால் வாழ்க்கை இனிமை என்று சொல்லும் உண்மை மறக்காதே. எனவே மொபைலை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தி குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும். மனித உறவுகளை மதித்து பாசத்தை காட்ட வேண்டும் என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 11:37, இளைய பாரதம் நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது.

வணக்கம், என் பெயர் மோனிஷா. நான் ராணிமேரி கல்லூரியில் இயற்பியல் பிரிவில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன். பெண் எழுந்தால் உலகம் எழும். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு பெண்கள் அதிகாரமிகு நிலை, அதாவது உமன் எம்பவர்மெண்ட். இந்த ஒரு சொல்லுக்குள் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் மட்டுமில்லாமல் ஒரு நாட்டின் முன்னேற்றமும் ஒரு சமுதாயத்தின் நாகரிகமும் அடங்கியிருக்கிறது. காலம் மாறுகிறது, ஆனால் அடிப்படை கேள்வி இன்னும் உள்ளது. பெண் என்றாலே பலருக்கு இன்னும் பாதுகாப்பு, அங்கீகாரம், சமூக மரியாதை மற்றும் ஆசை போன்ற சவால்கள் மனதில் வருகிறது. ஆனால் உண்மையில் ஒரு பெண் அம்மாவாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், ஒரு தலைவராக இருந்தாலும், ஒரு ஊழியராக இருந்தாலும், அவள் தரும் பங்கு எதை கொண்டும் அளவிட முடியாது. இன்று பல துறைகளில் பெண்கள் சாதிக்கிறார்கள். ஐடி முதல் ஆர்மி வரை, ஸ்போர்ட்ஸ் முதல் ஸ்பேட்ஸ் வரை, பொலிட்டிக்ஸ் முதல் பிசினஸ் வரை, பெண்கள் இதை செய்ய முடியாது என்ற சொல்லும் காலம் கடந்துவிட்டது. பெண்கள் அதிகாரம் அடைவது என்பது பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய போராட்டம் அல்ல. அதில் குடும்பமும் சமூகமும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். ஒரு பெண்ணின் கனவு கேட்டவுடனே அது முடியாது என சொல்லாமல் முயற்சி செய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வது அதிகாரமயமாக்குதல். வீட்டு பணியும் வெளிப்பணியும் இரண்டையும் சமமாக மதிப்பது அதிகாரத்தை நிலைநாட்டுதல். பெண்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது அதிகாரம் வழங்குதல். பெண்கள் மீதான பாரம்பரிய தடைகள் உடையும் நேரம் இது. பெண்கள் வெளியே போகக்கூடாது, பெண்கள் இவ்வளவு படிக்க வேண்டாம், இவையெல்லாம் ஓரங்கட்ட வேண்டிய பழைய எண்ணங்கள். ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்தால்தான் அவளது திறமையும் சிந்தனையும் ஆற்றலும் அழகும் இந்த உலகை இன்னும் அழகாக மாற்றும். பெண்கள் நிம்மதியாக படிக்கவும் வேலை செய்யவும் சாலை பயணம் செய்யவும் இன்னும் போராட்டமாய் இருக்கிறது. பாதுகாப்பான சமூகம் உருவாவதற்கான பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது. பெண்ணை பாதுகாக்கும் சட்டங்களை காகிதத்தில் மட்டும் வைக்காமல் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தொழில் ஆரம்பித்து உலக அளவிலான வாடிக்கையாளர்களை அடைகிறார்கள். யூடியூப், ஆன்லைன் பிசினஸ், ஃப்ரீலான்சிங், ஸ்டார்ட் அப் போன்ற தொழில்கள் மூலமாக பெண்கள் முன்னேறுகிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது வாய்ப்பும் ஊக்கமும் மட்டுமே. ஒரு பெண் முன்னேறினால் அது தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒரு குடும்பத்தின் வெற்றியாகவும் சமூகத்தின் வெற்றியாகவும் மற்றும் நாட்டின் வெற்றியாகவும் கருதப்படும். அதனால்தான் கூறுகிறார்கள், பெண் கல்வி பெற்றால் சமூகம் அறிவு பெறும், பெண் வலுவானால் நாடு வலுவாகும். இந்த உலகம் பெண்களை தடுக்கக்கூடிய இடம் அல்ல, பெண்களின் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடம். பெண்கள் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். பாலின வன்முறை, சம ஊதியமின்மை, குழந்தை திருமணம் போன்ற பிரச்சனைகளை இங்கு வேரோடு ஒழிக்க வேண்டும். இலவச பேருந்து பயணம், திருமண உதவிகள், உயர்கல்விக்கான திட்டங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வருகிறது அரசாங்கம். அதேபோல் ஆச அறக்கட்டளையின் உமன் ஆன் வீல்ஸ் திட்டம் போன்ற தன்னார்வ நிறுவனங்களின் முயற்சிகளும் பெண்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது என்பது ஒரு மனிதனை மட்டுமல்லாமல் ஒரு தலைமுறையே கல்வி கற்பதற்கு உதவுகிறது. கல்வி அறிவு உள்ள பெண் தன்னம்பிக்கையுடனும் பேசுவாள், முடிவெடுப்பாள், வாழ்க்கையை சமாளிப்பாள். சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை எதிர்க்க கூடிய வலிமை அப்போதுதான் அவளுக்கு கிடைக்கும். ஒரு பெண் சுயமாக நின்றால் அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் வலுவாகும். அவள் குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக மாறுவாள். சமூகம் அவளை மதிக்க தொடங்கும். கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கை முறை போன்ற வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை அணுக முடிந்தால் பெண்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க உரிமை உண்டு என்பது அதிகாரம் அளிக்கும் உணர்வை உருவாக்குகிறது. கல்வி மூலம் பெண்களின் நிலையை உயர்த்துவது, விழிப்புணர்வு, கல்வியறிவு மற்றும் பயிற்சி ஆகியவற்றின் மூலம் பெண்களின் நிலையை உயர்த்துவதற்காக நடவடிக்கை அதிகாரத்தில் அடங்கும். பல உலக தலைவர்களும் அறிஞர்களும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் முன்னேற்றமும் இல்லாமல் நிலையான வளர்ச்சி சாத்தியமில்லை என்று வாதிட்டுள்ளனர்.

வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் பெண்கள் முன்னேற்றத்தை உள்ளடக்குகிறது. பெண்களின் சொத்து, பரம்பரை மற்றும் நில உரிமைகளுக்கான அணுகலை வலுப்படுத்துவது பெண்கள் பொருளாதார ரீதியான வலுப்படுத்தும் மற்றொரு முறையாகும். இது அவர்களுக்கு சொத்து திரட்டல், மூலதனம் மற்றும் பாலின சமத்துவ குறைகளை சமாளிக்க தேவையான பேரம் பேசும் திறன் ஆகியவற்றை பெறுவதற்கான சிறந்த வழிகளை வகுக்கும். பல வளர்ந்து வரும் நாடு மற்றும் மிகுந்த பின்தங்கிய நாடுகளில் பெண்கள் வெறும் பாலின அடிப்படையில் சட்ட ரீதியாக தங்கள் நிலத்திலிருந்து விலக்கப்படுகின்றனர். நில உரிமை பெண்களுக்கு சாதாரணமாக இல்லாத பேரம் பேசும் அதிகாரத்தை வழங்குகிறது. இதன் மூலம் அவர்கள் பொருளாதார சுயநிறைவு மற்றும் உத்தியோகபூர்வ நிதி நிறுவனங்களுக்கான அதிக வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இளம் பெண்களின் முன்னேற்றத்தில் குறிப்பாக வேலைவாய்ப்புகளில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வேலைவாய்ப்பு பெண்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்குகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் சமத்துவத்திற்கும் உள்ள பல தடைகள் கலாச்சார நெறிமுறைகளின் விளைவாகும். பல பெண்கள் பாலின சமத்துவம் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை அறிந்திருந்தாலும் சிலர் அதற்கு பழகியுள்ளனர். பல அதிகாரம் வாய்ந்த ஆண்கள் பெண்களுக்கு அநீதி செய்கிற சமூக நெறிமுறைகளை மாற்றுவதற்கு தயங்குகின்றனர். இணைய அணுகல் அதிகரிப்பதன் காரணமாக பெண்கள் சுரண்டப்படுவது அதிகரித்துள்ளது. இணையதளங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதால் சில பெண்களின் பாதுகாப்பு அபாயத்தில் ஆழ்த்தப்பட்டுள்ளது. 2010 ஒரு அறிக்கையில் 73% பெண்கள் இப்படிப்பட்ட தளங்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடுகிறது. பெண்கள் முன்னேற்றத்தை உருவாக்குவதே பெண்ணியத்தின் முக்கிய குறிக்கோளாக கருதப்படுகிறது. பெண்கள் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க பெண்ணியவாதிகள் பயன்படுத்தும் 2 முக்கிய முறைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் பெண்கள் பங்கேற்பாளர்களுடன் அவர்களை ஒதுக்கப்படுபவர்களுடன் உறவு உருவாக்குதல் ஆகும். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது பெண்கள் தங்களது தனிப்பட்ட பாடுகளையும் அவை அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுடன் எப்படி தொடர்புள்ளன என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். மேலும் பெண்ணியவாதிகள், குறிப்பாக பெண்ணிய அமைப்பாளர்கள், பெண்கள் முன்னேற்றத்தை உருவாக்க ஒரு முக்கிய கருவியாக உறவுகளை உருவாக்குதலில் கவனம் செலுத்துகின்றனர். சமுதாயத்தில் சக்தி சமத்துவம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் அந்த இடைவெளிகளை இணைக்க தேவையான உறவுகள் இல்லாமையே என்பதை அறிஞர்கள் கூறுகின்றனர். பெண் அதிகாரமளித்தல் என்பது மீள்தன்மை, போராட்டம் மற்றும் நம்பிக்கையின் பயணம். மேலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையப்பட்டிருந்தாலும் உண்மையான சமத்துவத்திற்கான பயணம் தொடர்கிறது. 2030 முழுமையான பாலின சமத்துவத்தை அடைவதற்கான பாதையில் நாம் இல்லை. அதற்கு தொடர்ச்சியான முயற்சி தேவை. நாம் காண விரும்பும் மாற்றமாக இருக்க சபதம் செய்வோம். சிறுமிகளுக்கு கல்வி கற்பிப்பதன் மூலம், நிதி சுதந்திரத்தை ஊக்குவிப்பதன் மூலமும், பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும், காலாவதியான விதிமுறைகளை சவால் செய்வதன் மூலமும் ஒவ்வொரு பெண்ணும் செழிக்கக்கூடிய ஒரு உலகத்தை நாம் உருவாக்குவோம். ஒரு வலுவான மற்றும் உள்ளடக்கிய எதிர்காலம் செயலுடன் தொடங்குகிறது. பெண்கள் அதிகாரம் அளிக்கப்படும் போது மனித குலம் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. மேலும் எதிர்காலம் அனைவருக்கும் பிரகாசமாக மாறும். நன்றி.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எனக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:01, ஆகாஷ்வாணி.
3: மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க. எச்சரிக்கை.

0: நம்பிக்கையா இருங்க.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கிக் கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரலில் கே தாரிணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 90 நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இரவு 9 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 348 பகுதி, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் அனுராதா, இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியன இடம்பெறும். 8:45 கேலக்சி அண்ட் பியாண்ட், பால்வெளி குறித்த ஒரு உரையாடல் ஆங்கில நிகழ்ச்சி, பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன், விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் வி ஸ்ரீகுமார் ஆகியோர். முன்னதாக 8:05 பிறகு 9:15 திரைகானம் கேட்கலாம். 10 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கயால் நிகழ்ச்சி, டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 வெங்கடேஸ்வரா ஆலயம் வழங்கும் அமர்க்களம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை பரத்வாஜ், திரைக்கதை வசனம் இயக்கம் சரண், நடித்துள்ளவர்கள் அஜித்குமார், ஷாலினின் ரகுபரன், நாசர், ரமேஷ் கண்ணா, தாமு ஆகியோருடன் பலர், வானொலி வடிவம் வி குமார். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Excitement is building among the Indian diaspora in the Netherlands as Prime Minister Narendra Modi prepares to address the community this afternoon during his official visit. Thousands of Indian community members are expected to attend what organizers are calling a historic address. The event will be a highlight of the Prime Minister's trip to the country. Prime Minister Modi reached the Netherlands late last night to a warm reception. Members of the Indian community, representing different age groups, regions and faiths, gathered to welcome him with traditional dance and musical performances. The venue echoed with chants of Modi, Modi and Vande Mataram as he arrived. Modi, Modi, Modi. The community event is expected to focus on India-Netherlands ties, the role of the diaspora, and India's global outreach. In West Bengal, an FIR has been registered against Trinamool Congress leader and member of parliament

இதுவரை சங்கீத சாரலில் கே தாரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எல் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

101.1 சென்னை எஃப்எம் கோல்டில் திருவாத ஊரர் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள். திருவாத ஊரர் இசைப்பேருரை 101.1.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடனக்கலை

0: இளைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென்V3, டென V4 அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில் வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம்

0: நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வாழும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை முதல் 19 வரை காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள். எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றிய பாடல். கே பத்மநாபன் இசையமைப்பில் பாடியவர் சுனந்தா ராமதாஸ்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: எம் ஆனந்தவல்லி, எம் பாலசரஸ்வதி ஆகியோர் பாடியுள்ள பாடல் இயற்றியவர் ஞா மாணிக்க வாசகன், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அடல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு

0: இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அடல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அடல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அடல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் முன்னுரிமை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் 2 வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அடல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான 4 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல், நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள் மற்றும் புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Excitement is building among the Indian diaspora in the Netherlands as Prime Minister Narendra Modi prepares to address the community this afternoon during his official visit. Thousands of Indian community members are expected to attend what organizers are calling a historic address. The event will be a highlight of the Prime Minister's trip to the country. Prime Minister Modi reached the Netherlands late last night to a warm reception. Members of the Indian community, representing different age groups, regions and faiths, gathered to welcome him with traditional dance and musical performances. The venue echoed with chants of Modi Modi and Vande Mataram as he arrived.
3: Modi, Modi, Modi, Modi.
2: The community event is expected to focus on India-Netherlands ties, the role of the diaspora and India's global outreach. Indian Army Chief General Upin Dwivedi today said that Pakistan must stop harboring terrorists and operating against India. Speaking at Sena Samvad in New Delhi, Mr. Dwivedi said that if Pakistan continues these activities against India, then they will have to decide whether Pakistan wants to be a part of geography or history.
4: I think if you have heard me earlier, what I have said that Pakistan, if it

0: continues to harbor terrorists and operate against India, then they have to decide whether they want to be part of the geography or history or not.
1: In a significant move to strengthen the law and order framework in Tripura, the Ministry of Home Affairs has officially sanctioned the raising of an additional inter-reserve battalion. The centre has sanctioned a one-time financial grant of 50 crore for its establishment and up to 30 crore for infrastructure development. This new unit will primarily focus on counter-insurgency operations and border guarding, with the centre retaining the authority to deploy these personnel anywhere across the country as needed. Sikkim is observing its statehood day today, marking its transition from a monarchy to becoming the 22nd state of India in 1975. Vice President C.P. Radhakrishnan will undertake his first visit to Sikkim today after assuming office. He will attend the statehood day celebrations in Gangtok. During the event, the Vice President will also launch and lay foundation stone of multiple donor projects. The Prime Minister, and Union Home Minister extended greetings to the people of Sikkim on their statehood day. The West Bengal government has ordered re-verification of all caste certificates issued since 2011. Officials say questions have been raised about the authenticity and validity of these documents over the past 14 years. Subdivisional officers and district-level officials will now scrutinize every certificate. If any are found to have been issued based on false information or irregularities, they will be cancelled under the law. A Delhi court has granted bail to businessman Robert Vadra in a money laundering case linked to a 2008 land deal in Gurugram's Shikohpur village. The matter has now been listed for further hearing on 10th of July. Vadra appeared before the Rouse Avenue court in compliance with the summons issued to him after the court had taken cognizance of the Enforcement Directorate's prosecution complaint filed under the Prevention of Money Laundering Act. The case relates to alleged irregularities in a land transaction involving 3.53 acres of land. In Andhra Pradesh, six women daily wage workers died after a speeding tipper lorry rammed into a group of labourers in Kakinada district this morning. The accident occurred near Kovuru Bridge in Kakinada rural mandal when the workers were crossing the road to reach a work site. Expressing shock over the incident, Deputy Chief Minister K. Pawan Kalyan said the state government will provide compensation of 4 lakh rupees to the families of the deceased. He also instructed officials to implement safety measures at employment guarantee work sites located near highways and busy roads. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face Malaysian shuttlers Nuruzzuddin and Ghosh Zefei in semi-finals of Thailand Open in Bangkok today. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans in Kolkata this evening at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி தொண்ணூறு ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. இந்த 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டு தான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்கள் பாட்டிக்கு அடிக்கடி மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்கே அப்படின்னு தேடும் போது தான் ஏஆரில் ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமாக நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறைன்னு இருக்குல்ல அதெல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி

0: எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவி தான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர்களுடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமாகனது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். என் பெயர் பாரதி, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையில் இருந்து வருகிறேன். அகில இந்திய வானொலி 90 ஆண்டு கால பயணத்தை நீங்கள் கேட்ட தலைப்புகளை அடிக்கடி உங்கள் முன் வந்து போகும் அளவில் இந்த வானொலி கொடுக்கிறது. எனக்கு ஒரு ஆர்வம், எஃப்எம் என்பது என்னுடைய பாட்டி தாத்தா காலங்களில் இருந்தது. எஃப்எம் என்பது ஒரு அழகான, அற்புதமான ஒரு கலை. அதை வந்து என் பாட்டி தாத்தா கூப்பிடுவாங்க, வா கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கேட்கவே மாட்டேன். அவங்க கூப்பிடும் போது கேட்காத போது, இப்ப அந்த பாட்டு அப்படின்னு சொன்னாலே, தோ இதோ உங்களுக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல கேட்பாங்க. அந்த பாட்டு கேட்கணும்னு நினைச்சும் போது அந்த பாடல் என் கண் முன்ன நானே போய் டான்ஸ் ஆடுவேன். அப்படி அளவுக்கு அந்த எஃப்எம் கொடுத்துச்சு. நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது கூட எனக்கு இந்த எஃப்எம்ல போட்டு அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு உற்சாகம். இப்படிப்பட்ட எஃப்எம்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னா, எஃப்எம்க்கு ஒரு கவிதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்ட்டு. அன்று வயலும் வாழ்வும் பாடியது பசுமை புரட்சி, உழவனின் காதுக்குள் ஊற்றியது உரத்தின் ரகசியம். இன்று வானிலை மாற்றத்தை விரல் நுனியில் சொல்லியது, இயற்கை விவசாயம் வழிகாட்டியது. என்னன்னா, ஒரு விவசாயத்தை ஒரு எஃப்எம் மூலமா கேட்டு பயனுற்ற காலம் அது. இன்று ஒரு மருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வாங்கிட்டு அதை உரமா தயாரிக்கும் போது அந்த மருந்து வேலை செய்யாம போயிடுது. அதே எஃப்எம் மூலமா ஒரு உரத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்துறோம், மறுநாளே கூட அதனுடைய தெளிவோ ஒரு மேம்பாடோ எங்களுக்கு தென்படுது. இப்படி பற்பல செயல்களால எங்களுக்கு எஃப்எம் வந்து மேற்கொண்டு இருக்கு. இந்த உரம் மட்டுமல்லாம ஒரு டாக்டரோ அணுகுமுறையோ பரவாயில்ல, அல்லோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல பேசுவாரு. அவர் பேசின ஒரு வார்த்தையோ ஒரு மருந்தோ சரி, நாங்க அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா பல உபயோகக்கூடிய ஒரு மருந்தா இருந்திருக்கு. இப்ப நாங்க கால் வலியோ ஒரு கை வலியோ ஒரு நோயோ எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைச்சதே கிடையாது.

0: உடம்புல கேட்டு அந்த மருந்தை நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தெம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே விளையாட்டை எடுத்துக்கணும்னா ஒரு வர்ணன குரல் மைதானத்தை காட்டக்கூடிய அளவுக்கு எஃப்எம் ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இணையம் அப்படி கிடையாது. இன்று மைதானம் தாண்டி ஒரு வீரனோட மனதை வந்து சொல்லணும் அப்படின்னா வெற்றி செய்தியே ஒரு மின்னுலகமா எனக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே எஃப்எம் மட்டும்தான். அந்த எஃப்எம்க்கு கிராம பாடல் எல்லாமே சொல்லிக்கலாம். இந்த பாடல் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சுழன்று போன ராகம் மாதிரி. இந்த ராகம் எப்படி நம்ம கூடவே எப்படி இருக்குமோ அது மாதிரி எஃப்எம் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு புறச்சூழல். அந்த காலத்துல எல்லாமே பாட்டு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உற்சாகத்தை தந்துச்சு. இப்ப காற்றில் கறந்த ஒரு பேராசியா இந்த எஃப்எம் நினைச்சுக்கிறேன். கடைசியா காற்றில் கறந்த இதயத்தின் நிறைத்த ஆகாச வாணியோ இன்றும் பல நாலாண்டுகளாக இல்லாமல் 400 ஆண்டுகளாக அல்லாமல் 90 அல்லாமல் 900 மாற்ற வேண்டும். 100 ஆண்டுகள் இல்லாமல் 1000 கணக்காக மாற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துகிறேன்.
1: வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறையிலிருந்து நான் மணிமொழி. காற்றலைகளின் வழி கவிதை பாடி காலத்தின் சுவடுகளை காற்றில் செதுக்கிய நம் அகில இந்திய வானொலிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதலில் 9 தசாப்தங்களாக ஒரு கருவி என்பதை தாண்டி நம் ஒவ்வொருவர் வீட்டு உறுப்பினராகவே மாறிப்போனது வானொலி. அன்று கிராமத்து திண்ணைகளில் முதியவர்களை கூட்டியதாகட்டும், இன்று நவீன டிஜிட்டல் யுகத்தில் இளைஞர்களை ஈர்ப்பதாகட்டும், எல்லா வேலைகளையும் செய்கிறது அந்த வானொலி. வானொலி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் ஈடு இணையற்ற திரை இசை பாடல்கள். அதிகாலை பொழுதில் மங்கள இசையோடு தொடங்கும் அந்த பக்தி பாடல்கள் நம் வீடுகளை கோவில்களாக மாற்றின. உழைப்பின் களைப்பை மறக்க செய்யும் மதிய நேர பாடல்களும் உறக்கத்திற்கு வழிநடத்தும் இரவு நேர மெல்லிசைகளும் நம் வாழ்வியலோடு கலந்தவை. இப்பொழுது ஒரு பாடல் என்று அறிவிப்பாளர் சொல்லும் அந்த நடையே அழகு தமிழ் உச்சரி. பாடலுக்கு முன்பே ஒரு கவிதை சூழலை நமக்குள் உருவாக்கும் அந்த நடை. யோசித்து பாருங்களேன். கண்ணுக்கு புலப்படாத ஒளியில் கருத்து புலப்படும் உலகை காட்டியது நம் வானொலி. இது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, இது உணர்வுகளின் சங்கமம். வயலும் வாழ்வும் செய்திகள் நாடகங்கள் என அறிவையும் ரசனையையும் சரிவிகிதத்தில் வழங்கிய தலமே வானொலி. தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக, பயணங்களில் ஒரு வழிகாட்டியாக, இயற்கை பேரிடர் காலங்களில் ஒரு பாதுகாவலனாக திகழ்ந்தது நம் வானொலி. நேர்களே, தொழில்நுட்பங்கள் எத்தனையோ மாறினாலும் திருகி அலைவரிசையை தேடும் சுகமே தனிதான். 90 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டை நோக்கி நடைபோடும் அகில இந்திய வானொலி இன்னும் பல தலைமுறைகளுக்கு தமிழின் அழகையும் இசையின் மேன்மையும் எடுத்து செல்லட்டும். வாழ்க வானொலி, வளர்க அதன் இசைப்பணி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாம வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜெனரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜெனரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜெனரல் நாலேஜை விட பல ஜெனரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ ஜிஎஸ்டி பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஏர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக், நான் சென்னை ரெடில்ஸ்ல இருந்து வரேன். நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சது சின்ன வயசுல இருந்துதான். நான் அப்போல்லாம் எங்க தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். நாங்க இருக்கிறது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த கிராமம், ரொம்ப உள்ள இருக்கும். அப்போ வந்துட்டு பெருசா டிவி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னாலே வானொலி கேட்கறது மட்டும்தான். நான் கொஞ்ச நேரம் நண்பர்கள் கூட விளையாடுவேன்,

0: அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கூட உட்காந்து வானொலி கேட்பேன். அவங்க கேட்கும்போது நானும் ஒரு சில நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருப்பேன். அதில் அவங்க வந்து விவசாயம் சார்ந்த சில நிகழ்ச்சிகள் கேட்பாங்க. அதை கேட்டு முக்கியமாக தாத்தா பார்த்திங்கன்னா அதை குறிப்பெடுத்து அதில் என்ன செயல்முறைகள் சொல்கிறாங்களோ அதே செயல்முறைகளை அடுத்த நாளே உட்காந்து செஞ்சு அதுக்காக வேலையை மனக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி நானும் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதில் நிறையா பயன்பெற்றிருக்காங்க. அந்த விதத்தில் அகில இந்திய வானொலிக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது, தெரியாத தகவல்கள் கூட அவங்களுக்கு சுலபமாக தெரியுது. ஒரு வேளாண் தகவல் தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறத வானொலி மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய விவசாயிகளுக்கு அது ரொம்ப பயனாக இருக்குது. முக்கியமாக அதில் என்னோட குடும்பமும் பயன்பெற்றிருக்கு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த வேளாண் செய்திகள்லாம் நானும் கேட்டதுனால எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது, நம்ம ஏன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு எண்ணம் என் மைண்டில் வந்தனால நான் ஸ்கூல் முடித்த உடனே நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் போய் சேர்ந்தேன். சேர்ந்து வெற்றிகரமாக 3 ஆண்டுகளை பயின்று முடித்தேன். இந்த வானொலியில் நான் கேட்ட நிறைய தகவல்கள் எனக்கு அந்த இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ரோக்ராம்லாம், அதில் முக்கியமானு சொல்ல போனோம்னா ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த நிகழ்ச்சியை நான் கேட்பேன். அதில் கேட்கும்போது நிறைய தகவல்கள், பிரதமரோட புது ஸ்கீமாக இருக்கட்டும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் பற்றி இருக்கட்டும், நிறைய பொது அறிவு சார்ந்த நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்கள், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டனால என்னோட எக்ஸாமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி அப்படின்றது பெரிய சேவையை பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு என்னோட பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வானொலியில் பேச இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, பேசுங்க தோழா சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என் வாய்ஸ் வந்து வானொலியில் கேட்குறேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ வானொலி அப்படின்றது என்றைக்குமே அழியாத ஒன்று. இந்த 90 ஆண்டுகள் வெற்றி வந்து 900 ஆண்டுகளாகவும் அதையும் தாண்டி 1000 ஆண்டுகளும் கடந்து போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த வானொலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சரி, இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த அகில இந்திய வானொலியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த அகில இந்திய வானொலி இந்த 90 ஆண்டுகளை கடந்திருக்குமுன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட உழைப்பும் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலிக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: வணக்கம், என் பேர் பிரவீன். எனக்கு மிக முக்கியமாக கொரோனா காலத்தில் வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருக்காது, எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி ஒன்று இருக்கும். அந்த வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை என்னுடைய தாத்தா நாள் முழுக்க நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். என்னுடைய பாட்டி என் தாத்தா எப்போ எந்திரிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாட்டியோட நிகழ்ச்சி வானொலியில் போட்ட உடனே பாட்டி தாத்தாவை எழுப்பிட்டு உக்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வானொலி கேட்பாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து வானொலி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது ஃபோக் மியூசிக் முதலிய நிகழ்ச்சிகளை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அம்மா உங்களுடன் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் உழவன் உலகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் விரும்பி கேட்பாங்க. அவங்களோட நானும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் வானொலியில் வரும் சிறிய சிறிய விழிப்புணர்வு நாடகங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம். என்னுடைய அப்பா கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்பாரு. இப்படி என்னுடைய இளமை பருவத்திலும் கொரோனா காலத்திலும் ஏன் இன்னைக்கும் எனக்கு பயனுள்ளதான பொழுதுபோக்கா வானொலி இருக்கு. தற்போது 90 ஆண்டுகளை கடந்திருக்கு அகில இந்திய வானொலி நிலையம். அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா கவி பொன்முத்து. நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சென்னைக்கு வந்து புதுசு தான். நான் வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்தா நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து வானொலினா நம்மளுக்கு சிறு வயதில் வந்து தெரியும், ஒரு டீ கடைகளில் அப்புறம் யாராச்சும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் அந்த ரேடியோ இருக்கும். அதை வந்து என்னென்னா செய்திகள் வரும், முதல்வர் பேசுகிறாங்க, பிரதம மந்திரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் உடனுக்குடனே வரும். அப்புறம் வந்து பாடல்கள் வரும், நம்ம அதை கேட்டிருக்கிறோம், பிறர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம வந்து அது இடத்துல போய் பேசணும் அப்படின்னு. ஆனால் நான் சென்னைக்கு வந்து நான் உலக தமிழ் அரசியல் படிக்கும்போது முதல் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, விவாத மேடை கிடச்சிச்சு. விவாத மேடை நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு ரெண்டு பேர் இருந்து விவாதங்கள் பயங்கரமாக போச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா வானொலி நிலையத்தை 90 ஆண்டுகள் கடந்து புகழ் பெற்று வந்துகிட்டு இருக்குது. இன்று நான் வினாடி வினா போட்டிக்கு

வந்து நான் வந்திருக்கேன். இங்க வந்ததுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இரண்டாவது முறையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் நைட்டு இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து வானொலி நிலையத்துல வந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னா, வானொலி நிலையத்துல பேச போறேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு இதாக சொன்னாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வானொலி நிலையம் தெரியுது, ஆனா இப்போ கேட்கறதுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. இது வந்து ஒரு அவசரமான உலகம், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைதியான சூழல்ல வந்து ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது வானொலியில வந்து கேட்கறது வந்து ஒரு மிக இனிமையா இருக்கும். அந்த மாதிரி இந்த வினாடி வினாடில வந்து நல்ல நல்ல கேள்விகள்லாம் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்டுச்சு. அதில் வந்து நாங்கள் அதை பதில் சொல்றதுல எங்களுக்கு நிறைய அனுபவங்களும் இருந்துச்சு. இதில் இருந்து நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதை வந்து நடுவர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த 90 கொண்டாடுறாங்க, இது இனி போக போக வானொலி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். இந்த வானொலி நிலையத்தில் வந்து நடக்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு வளரும், தெரியாத வந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லா இருக்கும். நீங்களும் வந்து லிசன் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.

0: இனி போக போக வானொலி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வானொலி நிலையத்தில் வந்து நடக்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு வளரும், தெரியாத வந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து லிசன் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.
1: நான் ஹரிஸ்ரீ. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் வந்துட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்துல தான் எஃப்எம் அதிகமாக கேட்போம். ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கலந்துக்கிட்டு அதுலேருந்து வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ரேடியோ எப்படி இருக்கும், இந்த ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்து இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றது என்னன்னா நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான். ஆல் இண்டியா ரேடியோ வந்து இது எஃபிஷியண்டா பண்ணி இந்த நாலேஜ் வந்து பீப்புளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல் இண்டியா ரேடியோல. அது இல்லாமல் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம் கேட்போம், அது இல்லாமல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்றனால இது வந்து பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. புதுசாகவும் இருக்கு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க ஒரு எஃப்எம்ல இருந்து. நான் வந்து எப்படின்னா சின்ன வயசுல வந்துட்டு இந்த பட்டன் போன்லாம் நம்மளுக்கு வந்து அப்போ இருக்கும். பட்டன் போன்ல நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற பேசிக் இது மியூசிக் கேட்குது என்னன்னா எஃப்எம் தான். நான் வந்து எஃப்எம்ல கேட்டு அதுல இருந்து கொஞ்சம் பிடிக்கும், அந்த சின்ன வயசுல இருந்து அந்த எஃப்எம் கேட்டு கேட்டு எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், இன்ஃபர்மேட்டிவாக நிறைய சொல்லுவாங்க.
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து டி கே பத்மநாபன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போது சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமருத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்துலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், என் பெயர் யமுனா. நான் சென்னையிலிருந்து வரேன். வானொலி நிலையம் வந்துட்டு ஒரு 90 இயர்ஸாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க பீப்புள்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்துட்டு அவேர்னஸ் இல்லை எஃப்எம் பற்றி. பட் வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு அது எல்லாமே ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மோஸ்ட்டாக எஃப்எம் வந்துட்டு கிராமம் சைடில் கேட்டிருக்கேன். என் பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க, அவங்க அந்த காலத்தில் மோஸ்ட்டாக இப்போவுமே எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்டாக அவங்களோட ஜென்ரேஷனில் ஃபுல்லாகவே எஃப்எம் தான் இருக்கும். இப்போவுமே அவங்க அதை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குவிஸ் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எப்படிலாம் இருக்கு எஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராசிவசங்கரன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். வானொலியில் இது என்னோட முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு வினாடி வினா போட்டிக்காக வந்திருக்காரு. அவரோட ஒரு பார்வையாளராக நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவை சுற்றி பார்த்துட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ திரும்ப நான் அதே வானொலி நிலையத்தில் ஒரு போட்டிக்காக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், வானொலி தொடங்கி 90ஆம் ஆண்டு சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக இருந்ததுங்கிறது வானொலி தான். அதுவும் கிராமப்புறங்களில் ரொம்ப அரிதாக தான் இருந்தது. ஒரு 4-5 வீடுகளுக்கு ஒன்று, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்துக்கே ஒரே ஒரு வானொலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த பாடல் போடுற நேரம், இல்லை ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஏதாவது கருத்துக்கள், இல்லை யாராவது தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றா கூடி அங்கே இருந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு நிறுவனமாக தான் ஆல் இந்தியா ரேடியோ இருந்துட்டு வருது. அதோட 90ஆவது பிறந்தநாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட இப்போ இருக்கிற பசங்க கிட்டேயோ இல்லை மாணவர்கள் கிட்டேயோ வானொலி பரவலாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெறும் ஒலி மட்டும் இல்லாமல் ஒலியும் ஒலியும் கடந்து எப்போ நிகழ்ச்சிகள் தொடங்க ஆரம்பிச்சதோ, எப்போ வானொலியிலிருந்து தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுனுச்சோ, அப்பத்திலிருந்தே மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வானொலி பயன்பாடுங்கிறது குறைஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் பழசம் மறக்காத நிறைய பேர், இன்னும் இளம் தலைமுறையினரும் நிறைய பேர் தொடர்ந்து வானொலியை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் போடுறாங்க, அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறதுனா ஹலோ டாக்டருங்கிறதுல ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த விளங்கின டாக்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டு மக்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பேருக்கு நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்போ இளைய தலைமுறையர்கிட்ட இந்த வானொலியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க வானொலியிலிருந்து. இதன் மூலயமா கல்லூரியில் பயில்கிற மாணவர்களுக்கு வானொலியில் பேசுறதுக்கான வாய்ப்பு தந்து அவங்க கிட்ட விவாதம், கேள்வி அறிவு, இல்லை ஏதாவது ஒரு இலக்கியம் சார்ந்தோ இலக்கணம் சார்ந்தோ, அவங்களோட பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகளை வச்சு அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதனால நிறைய மாணவர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க புதுசு புதுசாக கொண்டுட்டு வந்திருக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்கள் இதில் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறத பார்த்துட்டு இளைய தலைமுறைகிட்ட பரவிட்டு இருக்கு. இதை கேட்கறதுனால அவங்களோட அறிவும் வளருது, அதோட வானொலியோட பயன்பாடும் கூடிட்டு வருது. இதை எல்லாரும் தொடர்ந்து கேட்டு பயன்படணும்னு வாழ்த்துறேன். நன்றி.
2: ஹாய், வணக்கம். என் பேர் திவாகர், நான் கொளத்தூர்லேருந்து வரேன். ஸோ நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சப்கான்ஷியஸாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து தகவல் ஃப்ளட் ஆகுதோ இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராப் ஆகும். எப்பயுமே கிளாஸில் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க பசங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோ ஆகிடும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கையில் அந்த ஃபோனில் வந்து நமக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப நம்ம சிஸ்டம்குள்ளே ஓவர் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு கரெக்டான ரேட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தது எஃப்எம். ஜென்ரலாக எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு வரும். இப்போ டாக்டர் கிட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பாட்டு வரும். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஒரு கரெக்டான ஃப்ளோவில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு எஃப்எம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்டால். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து இன்னும் ப்ராப்பராக எஃப்எம் கொடுத்துட்ருக்காங்க ஆகாஷ்வாணி. பேக் டு ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். நிறைய நேரங்களில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் அ பார்ட் டைம் டிரைவர். அட் தட் டைம் நிறையா இரவுகள், நிறையா தனியான வண்டி ஓட்டின டைமில், ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு நல்ல கம்பெனியாக எனக்கு வந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 அது வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும். அந்த விதத்தில் ஒரு நன்றி. உங்களோட சேவையை வந்து தொடர்ந்து 90 இயர்ஸை தாண்டி இன்னொன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால் வந்து

0: on the 90th year, I congratulate them for providing us the right information at the right flow, for not letting us overflowed with information. Nandri.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் பல்ராம், சுஜித், சுரேசன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.
1: குட் மார்னிங் மேடம். வா மோகனா, தூரல எப்படி இருந்து?
2: நல்லா இருந்துச்சு மேடம்.
1: ஜூ இங்கதான் மேடம்.
3: காட் பிளஸ் யூ மேடம்.
1: யார் இவரு? பாவ, இவரு கண்ணு தெரியாது. நாங்க டூர் போயிருந்தப்போ நாங்க வந்து ட்ரெயின்ல ரொம்ப நல்லா பாடி பிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நான் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் முகத்தை பாருங்களேன்.
0: அமர்க்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அமர்க்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம்.
4: வானொலிக்கு 90.
5: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
6: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும். அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் ஆட்டத்திற்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், கொடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும்

0: அழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராம பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத்தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும், இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26 முதல் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என CBSE தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19 முதல் 22 வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 மணி வரை

0: லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேகக்கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வனவிலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென் சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாஸ்டிக் ரொமேனியா செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55:35. ஆகாஷ்வாணி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். கோடை வெயிலில் பல பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. சிறுநீரக பாதை தொற்று, உடல் வறட்சி எனப்படும் டீஹைட்ரேஷன், வறண்ட சருமம், பித்தத்தினால் வரும் தலைவலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது கோடையினால் வருகிறதோ இல்லையோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் எப்படி தீர்வு காணலாம் என்று இன்று பார்க்கலாம். தன்வந்தர தைலம் அல்லது திருவலா தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை உடம்பில் தடவிக்கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஊறி நல்ல வெந்நீரில் தினமும் குளிக்கலாம். இதையே தலைக்கு தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் சைனசைட்டிஸ் இல்லாதவர்கள் செய்யலாம். வாரத்துக்கு 2 நாள் 2 டீஸ்பூன் விகிதம் விளக்கெண்ணெயை கால் டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து உறங்கும் முன் உட்கொள்ளலாம். இதை தவிர நம் எல்லோருக்கும் தெரிந்த நன்னாரி சர்பத்து, மண்பானை குடிநீர், நுங்கு, இளநீர், நீர்மோர் போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன், பசு நெய் கூட உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். இதை தவிர 1 கைப்பிடி பிடி புதினா எடுத்து 2 டம்ளர் நீர் சேர்த்து அதை இளா நெருப்பில் நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆகும் வரை காய்ச்சி விட்டு அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலையில் 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளலாம். இந்த கஷாயத்திலே கஷாயம் செய்த பிறகு பெரிய நெல்லிக்காயின் ஜூஸ் எடுத்து 1/20 மில்லி சேர்த்தும் குடிக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இதே பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் செய்து 1/20 மில்லி

0: எடுத்துக்கொண்டு அதில் ஒரு 10 மில்லிகிராம் தேனும் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். இதனாலும் உடல் சூடு குறையும், கோடையில் வெயிலை தாங்கக்கூடிய ஒரு திராணி ஏற்படும். இதை தவிர உடல் பூச்சுக்கு பால் மற்றும் கற்றாழையின் ஜெல், அதாவது சோற்று கற்றாழையின் உள்ளிருக்கும் மஜ்ஜை ஒரு தேக்கரண்டி விகிதம் எடுத்துக்கொள்ளலாம். 1 டம்ளர் பால், அதனுடன் நன்றாக இழைத்த சந்தனத்தை 1/2 டீஸ்பூன் விகிதம் சேர்த்துக்கொண்டு உடம்பிலும் முகத்திலும் பூசி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின் வெந்நீரில் குளிப்பதால் தோல் எரிச்சல், தோல் அழற்சி மற்றும் வறண்ட சருமம் சரியாகும்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி SPECAALSCHOOLNIRVAGAM@gmail.com.
3: இனி ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: Good afternoon. This is Akashvani. I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upin Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a 2-stage re-evaluation process of answer sheets for class 12 students. And in badminton, Indian duo of Sattvik Sairaj and Chirag Shetty enter finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And now the news in detail. Prime Minister Narendra Modi is scheduled to hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten and will call on Their Majesties King William Alexander and Queen Maxima this afternoon. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. Earlier, when the Prime Minister arrived in the Netherlands late last night, he was received by the Dutch Foreign Minister. He was accorded a grand welcome through cultural and musical performances by the diaspora and Dutch troops. Members of the Indian community representing different age groups, regions and faiths gathered to welcome him with traditional dance and musical performances. The venue echoed with chants of Modi Modi and Vande Mataram as he arrived.
5: Modi, Modi, Modi, Modi, Modi.
4: In a social media post, Mr. Modi said the welcome was remarkable as it included a dance performance covering Kathak, Odissi, Bharatanatyam, Kuchipudi and Mohiniyattam, and also included a Garba performance. The Prime Minister is addressing the Indian community and will interact with leading business leaders from the Netherlands. The community event is expected to focus on India-Netherlands ties.

விஜய் பிரகாஷ் ரெய்னா போனி பாடிய பாடலை கேட்டோம். படம் எங்கேயும் எப்போதும். மம்பட்டியான் திரைப்படத்தில் ஹரிஷ் ரேவந்திரா ஷைலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19 தேதி
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3 மணிக்கு
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19 தேதி
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுபூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுபட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22

8.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29:20. குறளமுதம்.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா

0: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
1: ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில்.
0: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834 அதிகாரம் பேதைமை.
2: குறள் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் 5:30 திரை கானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் கோ படப்பாடல்.

0: நுட்பமாக கற்று தெளிந்தும் அவற்றை நயம்பட பிறர்க்கு எடுத்துரைத்தும் தான் மட்டும் அதன்படி நடக்காமலும் இருப்பவரை போல அறிவில்லாதவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 834, அதிகாரம் பேதைமை.
1: குறள் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 5:30, திரை கானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் கோ படப்பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: திரைக்கானத்தில் இனி சைந்தவி குரலில் ஒலிவுலா வரையிருக்கும் பாடலின் படம் தெய்வத் திருமகள்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேரம் 5:49. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கார்த்திக் சின்மயி குரல்களில் ஒலிக்க இருக்கிறது குள்ளநரி கூட்டம் பட பாடல்.

நேர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி

0: govi.in என்ற இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 348வது பகுதி, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை விலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியன இடம்பெறும். 8:05, 9:15 திரை காணம், 8:45 கேலக்சி அண்ட் பியாண்ட் ஆங்கில நிகழ்ச்சி, பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பரப்புரையாளர் ஆசிரியர் பி ஸ்ரீகுமார் அவர்கள். 10:00 அகில பாரத இசை, இதில் பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்களின் கயால். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரை காணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02, 8:30 திரை காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இதில் உழவும் வானொலியும், முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 9:00 இசைப்பெட்டகம், ஆர் பிச்சுமணி அவர்களின் வினை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், 2:40 இசைப்பயிற்சி, மாமவ ஆஷ்ரித பவப்பிரியா ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் கிருதி, நடத்துபவர் சீதா நாராயணன் அவர்கள், பங்கேற்போர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்குமான சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும், அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 66%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: கடலில் வெகு தொலைவில் ஒரு பெரு மரக்கலமும் ஒரு சிறு படகும் வருவதை பூங்குழலியும் அருள்மொழிவர்மரும் கண்டார்கள். தாம் அங்கிருப்பது தெரியாமல் ஒருவேளை படகு கடற்கரையோடு போய்விடலாம் என்று இளவரசர் அஞ்சினார். ஆகையால் உடனே புதைந்து கிடந்த கப்பலிலிருந்து கீழிறங்கி நதிக்கரையோரமாக கடற்கரையை நோக்கிச் சென்றார். பூங்குழலி அவரை தொடர்ந்து சென்றாள். யானையும் அவர்களை பின்தொடர்ந்து அசைந்தாடி கொண்டு சென்றது. கடற்கரையில் போய் நின்றார்கள். மரக்கலம் அவர்களை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருந்தது. படகு அவர்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. முதலில் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஆர்வம் காரணமாக சிறிது நேரத்துக்குள் முன்னால் வந்துவிட்டாள். இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் அவருக்கு களிப்பை ஊட்டியது. அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது. அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன. தூரத்திலே போய்க் கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டு தூர தூர போய்க் கொண்டிருப்பதாகவும் அவருக்கு தோன்றியது. அது மட்டுமன்று, கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்த படகிலே ஒரு ஆள் குறைவாயிருந்ததாக காணப்பட்டது. இருக்க வேண்டிய ஒருவர் அதில் இல்லை. ஆம், அதோ சேனாதிபதி இருக்கிறார், திருமலையப்பர் இருக்கிறார், உடன் வந்த வீரர்கள் இருக்கிறார்கள், படகோட்டிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வானர் குலத்து வாலிபனை மட்டும் காணோமே. வல்லத்தரையனங்கே, அந்த உற்சாக புருஷன், அசகாய சூரன், அஞ்சானஞ்சம் படைத்த தீரன், இளைய பிராட்டி அனுப்பி வைத்த அந்தரங்க தூதனெங்கே? இரண்டு நாள்தான் பழகியிருந்த போதிலும் இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட நண்பன் போல அவன் ஆகியிருந்தான். அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய மனதை கவர்ந்திருந்தன. அவனை படகில் காணாததும் அரிதில் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல இளவரசருக்கு வேதனை உண்டாயிற்று. படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஓடி வந்து இளவரசரை கட்டி கொண்டார்.
1: ஐயா, நல்ல காரியம் செய்தீர்கள். எங்களை இப்படி கதிகலங்கு அடிக்கலாமா? யானையின் மதம் எப்படி அடங்கிற்று? இந்த பொல்லாத யானை இப்போது எவ்வளவு சாதுவாக நின்று கொண்டிருக்கிறது. இளவரசே, எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள்? பழுவேட்டரையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா? அவை எங்கே என்று கொடும்பாளூர் பெரிய வேளார் கேள்வி மாறி பொழிந்தார்.
2: சேனாதிபதி, எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன். வந்தியத்தேவர் எங்கே சொல்லுங்கள் என்றார்.
1: அந்த துடுக்குக்கார பிள்ளை அதோ போகிற கப்பலில் போகிறான்
0: என்று சேனாதிபதி தூரத்தில் போய்க் கொண்டிருந்த கப்பலை காட்டினார்.
2: ஏன், ஏன், அது யாருடைய கப்பல்? அதில் ஏன் வந்தியத்தேவர் போகிறார்? இளவரசர் கேட்டார்.
1: ஐயா, எனக்கு புத்தி ஒரே கலக்கமாயிருக்கிறது. இந்த வைஷ்ணவனை கேளுங்கள். இவனுக்கு உங்கள் சமாச்சாரத்துடன் அந்த வாலிபனின் சுபாவமும் தெரிந்திருக்கிறது என்றார்.
0: இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, வந்தியத்தேவர் ஏன் அந்த கப்பலில் போகிறார்? தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். இளவரசரும் பூங்குழலியும் யானை மீது ஏறிச் சென்ற பிறகு பின்தங்கியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாமும் நேயர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சேனாதிபதி கூச்சலிட்டதை கேட்டு மற்றவர்களும் அப்படியே முதலில் நம்பினார்கள். யானையை பின்தொடர்ந்து குதிரைகளை வேகமாக விட்டு கொண்டு போக பார்த்தார்கள். ஆனால் அது இயலுகிற காரியமாயில்லை. யானை இரவு துறையை அடைந்ததும் அவர்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. வழக்கம்போல் எல்லோருக்கும் முதலில் சென்ற வந்தியத்தேவனுடைய குதிரை அந்த கடல் துறையில் இறங்கி பாய்ந்து சேற்றில் அகப்பட்டு கொண்டது. மிக்க சிரமப்பட்டு அதை வெளியேற்றினார்கள். ஆனாலும் குதிரை இனி பிரயாணத்துக்கு தகுதியில்லை என்று ஏற்பட்டது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இன்னது செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே தலையிலே அடித்து கொண்டார்.
1: என் வாழ்க்கையில் இம்மாதிரி தவறு செய்ததில்லை. எல்லாரும் சும்மா நிற்கிறீர்களே, என்ன செய்யலாம்? இளவரசரை எப்படி காப்பாற்றலாம்? யாருக்காவது யோசனை தோன்றினால் சொல்லுங்கள் என்றார்.
0: அப்போது ஆழ்வார்க்கடியான் முன்வந்து,

0: சேனாதிபதி, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, சொல்லட்டுமே என்றான்.
1: சொல்வதற்கு நல்ல வேளை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? சீக்கிரம் சொல் என்றார் சேனாதிபதி.
0: இளவரசர் சென்ற யானைக்கு உண்மையில் மதம் பிடிக்கவில்லை.
1: என்ன உளறுகிறாய்? பின்ன யாருக்கு மதம் பிடித்தது? உனக்கா?
0: ஒருவருக்கும் மதம் பிடிக்கவில்லை. தாங்கள் வேண்டுமென்று பிரயாணத்தை தாமதப்படுத்துகிறீர்கள் என்ற சந்தேகம் இளவரசருக்கு உண்டாகிவிட்டது. அதனால் நம்மை விட்டு பிரிந்து போவதற்காக யானையை அப்படி தூண்டிவிட்டு வேகமாக போய்விட்டார். யானையை பழக்கும் வித்தையின் சகல ரகசியங்களையும் அறிந்தவர் இளவரசர் என்பதுதான் நம் எல்லோருக்கும் தெரியுமே.
1: இது உண்மையா இருக்கும் என்று சேனாதிபதிக்கும் பட்டது. அவர் உள்ளம் நிம்மதி அடைந்தது. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்துக்கு போய் சேர வேண்டுமல்லவா? அங்கே நடப்பது என்ன என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா?
0: போக வேண்டியதுதான். கடற்கரையின் ஓரமாகச் சென்று எங்கேயாவது படகு கிடைத்தால் அதில் ஏறிக்கொண்டுதான் கடந்தாக வேண்டும். அல்லது பார்த்திவேந்திர பல்லவரின் கப்பல் வரும் வரையில் காத்திருக்கலாம்.
1: வைஷ்ணவரே, நீ பொல்லாதவர். இளவரசரிடம் இப்படி ஏதாவது சொல்லிவிட்டீர் போலிருக்கிறது.
0: சேனாதிபதி, இந்த பிரயாணம் கிளம்பியதிலிருந்து நான் இளவரசருடன் பேசவே இல்லை.
1: இதன் பிறகு அவர்கள் அந்த கடற்கடியின் ஓரமாக கிழக்கு நோக்கிச் சென்றார்கள். நேயர்கள், இலங்கைத்தீவின் வடபகுதியின் இயல்பு எத்தகையது என ஒருவாறு அறிந்திருக்கலாம். இலங்கையின் வடக்கு முனை பகுதிக்கு அந்நாளில் நாகத்வீபம் என்ற பெயர் வழங்கியது. அந்த பகுதியையும் இலங்கையின் மற்ற பெரும் பகுதியையும் இருபுறத்திலிருந்தும் கடல் உட்புகுந்து பிரித்தது. ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லும்படியாக கடற்கழி மிக குறுகியிருந்த இடத்துக்கு யானை இரவு துறை என்று பெயர். சில சமயம் இந்த துறையில் தண்ணீர் குறைவாயிருக்கும். அப்போது சுலபமாக இறங்கி கடந்து செல்லலாம். மற்ற சமயங்களில் அதை கடப்பது எளிதன்று. படகுகளிலேதான் கடக்க வேண்டும். யானை மந்தைகள் இந்த இடத்தில் கடலில் இறங்கி கடந்து செல்வது வழக்கமானபடியால் யானை இரவு என்ற பெயர் வந்தது. முற்காலத்தில் இந்த இடத்தில் யானைகளை கப்பலில் ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் இலங்கை கடற்கரையோரமாக இருந்த படகுகள் எல்லாம் பெரும்பாலும் மாதோட்டத்துக்கும் திரிகோணமலைக்கும் சென்றிருந்தன. என்றாலும் தப்பித்தவறி எங்கேயாவது ஒன்றிரண்டு படகுகள் இருக்கலாம் என்று எண்ணி சேனாதிபதி முதலியவர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள். கடைசியாக மீன்பிடிக்கும் வலைஞனுடைய சிறிய படகு ஒன்று சிக்கியது. அதில் படகோட்டி ஒருவனே இருந்தான். கேட்கிறவர் சோழ நாட்டு சேனாதிபதி என்று தெரிந்து கொண்டு சம்மதித்தான். படகில் ஏறி கடல் கால்வாயை கடந்தார்கள். ஆனால் பிறகு எப்படி தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்தை அடைவது? காட்டுவழியில் நடந்து போய் சேர்வது சுலபமன்று, அதிக நேரமும் ஆகும். ஆகையால் அதே படகை உபயோகித்து கீழே கடற்கரையோரமாகவே சென்று தொண்டை மாநாட்டின் சங்கமத்தை அடைவதென்று தீர்மானித்தார்கள். நள்ளிரவு வரையில் படகுக்காரன் கடலோரமாக படகு விட்டு கொண்டு சென்றான். அதற்கு பிறகு அவன் களைத்து விட்டான். மற்றவர்கள் உதவி செய்வதாகச் சொல்லியும் பயனில்லை. இனி அடிக்கடி திசை திருப்ப வேண்டும். மூளை முடுக்குகளும் கற்பாறைகளும் அதிகம். பாறையில் மோதினால் படகு உடைந்து சுக்குநூறாகிவிடும். இனி பொழுது விடிந்துதான் படகு செலுத்த முடியும் என்றான். சேனாதிபதி முதலியவர்களும் களைப்படைந்து போயிருந்தார்கள். ஆகையால் கரையில் இறங்கி தோப்பு ஒன்றில் படுத்தார்கள். வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் பிடிக்கவில்லை. அவன் ஆழ்வார்க்கடியானோடு சண்டை பிடித்தான். எல்லாம் முன்னாலே வந்தவினை என்றான்.
0: என்னால் என்ன இப்போது வந்ததே
1: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நீ ஒன்றையும் மனம் விட்டு சொல்வதில்லை. கடம்பூரிலிருந்து நானும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். கொஞ்சம் சொல்வது போல் சொல்கிறாய், பாதி செய்தியே ரகசியமாய் வைத்துக் கொள்ளுகிறாய். இளவரசர் யானை மேல் ஏறியதன் நோக்கம் உனக்கு தெரிந்திருக்கிறதே. அதை என்னிடம் முன்னமே சொல்லியிருந்தால் நானும் அந்த யானையின் மேல் ஏறியிருப்பேன் அல்லவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடித்த இளவரசரை இப்போது கை நழுவ விட்டு விட்டோமே. படையாறைக்கு போய் இளைய பிராட்டியிடம் என்ன சொல்வது என்றான் வந்தியத்தேவன்.
0: ஓலையை கொடுத்ததும் உன் கடமை தீர்ந்து விட்டது, இன்னும் என்ன
1: என்றான் ஆழ்வார்க்கடியான். அதுதான் இல்லை. இளவரசரை இளைய பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் என்னுடைய கடமை தீர்ந்ததாகும். நீயே அதற்கு குறுக்கே நிற்பாய் போலிருக்கிறதே.
0: இல்லையப்பா, இல்லவே இல்லை. நான் குறுக்கே நிற்கவில்லை. நாளைக்கே நான் சேனாதிபதியிடம் விடைபெற்றுக் கொண்டு என் வழியே போகிறேன்.
1: உன் காரியம் முடிந்து விட்டது. இளவரசரை பிடித்துக் கொடுத்தாகிவிட்டது என்று போக பார்க்கிறாயாக்கும். உன் பேரில் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இப்போது அது உறுதியாகிறது. இவ்விதம் அவர்கள் சிறிது நேரம் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த பிறகு தூங்கிப் போனார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: எவ்வளவு திறமை இருந்தாலும் ஏமாற்றம் வந்துட்டா பெரும்பாலோர் நிதானம் இழந்து விடுறத பார்க்கலாம். கொடும்பாளூர் பெரிய வேளார் பூத்தி விக்ரமகேசரி வயது முதிர்ந்த அனுபவசாலி, பல போர்க்களங்களில் தீரச் செயல் புரிஞ்சவர். அவருடைய குடும்பப் பெண் தம்பியின் மகள் வானதிய அருள்மொழிவர்மருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக முடிசூட்டிடணும் என்கிற ஆசையில புத்த குருமார்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அளிக்க ஏவினார். அந்த முயற்சி பலிக்கல. தன்னை சிறப்பிடுத்திக்கிட்டு வரும்படியான கட்டளையுடன் சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிற வீரர்களின் இருக்குமிடம் போய் தம்மை ஒப்பு கொடுக்க புறப்பட்டார் இளவரசர். அவரை தடுக்க முடியல. அந்த பிரயாணத்தை தாமதப்படுத்தி ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்த்தார் பெரிய வேளார். அதை புரிஞ்சுக்கிட்ட பொன்னியின் செல்வர் யானை பாகனாகி பிரயாணத்தை துரிதப்படுத்துறார். அந்த ஓடக்கார பெண்ணும் யானையை விட்டு இறங்கல. இது போதாதுன்னு யானைக்கு மதம் பிடிச்சு சேனாதிபதிய கதி கலங்க அடிச்சிடுது. ஒரு வழியா யானை இரவுத்துறைக்கு வந்து சேர்ந்ததும் வந்தியத்தேவனின் அவசர குடுக்கைத்தனத்தால பிரயாணம் தடைப்பட்டுடுது. பைத்தியமே பிடிச்ச மாதிரி கத்துறாரு பெரிய வேளார். யாராவது உருப்படியான யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்புறம் உண்மையில யானைக்கு மதம் பிடிக்கலங்கிற விஷயத்த ரொம்ப அமைதியா வெளியிடுறான் ஆழ்வார்க்கடியான். தான் நிதானம் இழந்துட்டோம்னு காட்டிக்காம அவனை குற்றம் சாட்டுறார் பெரியவர். சேனாதிபதி, இந்த பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நான் இளவரசரோட பேசவே இல்லை. பளிச்சுன்னு பதில். நல்லது. இந்த பகுதியில் வந்திருக்கிற கடற்கழிங்கிற தொடரை சற்று பார்ப்போம். டைடல் க்ரீக்னு குறிப்பிடப்படுற ஒடுக்கமான நீர்ப்பகுதி கடல் நீர் நிலப்பரப்பில் நுழைவதால் ஏற்படுது. தொண்டைமானாறு இருக்கிற இடத்துல இந்த நெடுங்கதைக்கு 300 வருஷங்களுக்கு முன்னால ஒரு சிறிய ஓடை தான் இருந்தது. தன்னிடம் சரணடைஞ்ச இலங்கை இளவரசன் மானவர்மனுக்கு ராஜ்யத்தை மீட்டு தருவதற்காக பல்லவ பேரரசர் மாமல்லர் அனுப்பியிருந்த படை இந்த பகுதியில் தான் வந்து இறங்கிச்சான். இந்த ஓடையை வெட்டி ஆழமாகவும் பெரிதாகவும் ஆக்கி கப்பல்கள் வந்து நிற்கிற தொண்டைமான் ஆறாக உருவாக்கினது அந்த சமயத்திலேதான். இந்த செய்தியை ஆசிரியர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கும். சரி, தொலைவில் போய்கிட்டு இருக்கிற அந்த கப்பலில் வந்தியத்தேவன் ஏன் ஏறினான்? எந்த நிலையிலையும் பதற்றமடையாத பொன்னியின் செல்வர் ஆழ்வார்க்கடியான கேட்கிறார் கவலையோட.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10 இதே அலைவரிசையில்.
3: வானொலிக்கு 90
4: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரால் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை ஆகியன இடம்பெறும். நேரம் 6:24:40. இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கோச்சடையான் படத்திலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான

0: அறிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1 வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12 வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும்

0: தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26 வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17 முதல் மே 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 வேகத்திலும் இடையிடையே 60 வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128 மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரில் கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை.

ஒழித்த பாடலை பாடியவர்கள் சக்திஸ்ரீ தீக்ஷிதா, படம் மெட்ராஸ். தொடர்ந்து ஜில்லுனு ஒரு காதல் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 6:55.
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையான CRPF-இல் 2026 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் அண்ட் டிரேட்ஸ்மேன் மற்றும் பயனியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்கள் 9,195 ஆகும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இப்பணிக்கு. கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் டிரேட்ஸ்மேன் பணிக்கு 9,195, இதில் ஆண்களுக்கு 9,116 பணியிடங்களும் பெண்களுக்கு 79 பணியிடங்களும் உள்ளன.

0: கல்வி தகுதி கான்ஸ்டபிள் ஓட்டுநர் பணிக்கு கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விவரங்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொடர்புடைய துறையில் 2 ஆண்டு ITI சான்றிதழ் அல்லது அனுபவம் இருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் இதர பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அந்தந்த பணிகளில் வேலை தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு கான்ஸ்டபிள் டிரைவர் பணிக்கு 21 முதல் 27 ஆண்டுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற பணிகளுக்கு 18 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படி தளர்வுகள் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் கணினி வழி தேர்வு, உடற்தகுதி தேர்வு, தொழில்முறை திறன் தேர்வு ட்ரேட் டெஸ்ட், சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ₹100 செலுத்த வேண்டும். பெண்கள் SC/ST பிரிவினர் முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் https://www.rect.crpf.gov.in இணையதளத்தில் சென்று இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதியாகும். மத்திய அரசின் கீழ் இயங்கும் பணம் அச்சடிக்கும் நிறுவனமான கரன்சி நோட் பிரஸின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் கீழ் இயங்கும் பணம் அச்சடிக்கும் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வெல்ஃபேர் ஆஃபீஸர், சேஃப்டி ஆஃபீஸர், சூப்பர்வைசர், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் டெக்னீஷியன் ஆகிய பதவிகள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 534 ஆகும். தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இதில் வெல்ஃபேர் ஆஃபீஸர் பணிக்கு 2 இடங்களும், சேஃப்டி ஆஃபீஸர் பணிக்கு 1 இடமும், சூப்பர்வைசர் பணிக்கு 99 இடமும், ஆர்டிஸ்ட் பணிக்கு 1 இடமும், ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு 2 இடம், ஜூனியர் டெக்னீஷியன் பணிக்கு 410 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வெல்ஃபேர் ஆஃபீஸர் பணிக்கு டிகிரி, டிப்ளமா இன் சோஷியல் ஒர்க், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களும், சேஃப்டி ஆஃபீஸர் பணிக்கு பொறியியல் பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டத்துடன் கணினி அறிவு மற்றும் தட்டச்சு பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் இருக்க வேண்டும். ஜூனியர் டெக்னீஷியன் பதவிக்கு ITI படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இணையதள முகவரி https://cnpnasik.spmcil.com. 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரையிலும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் OBC பிரிவினருக்கு ₹1000, SC/ST பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ₹200 கட்டணமாக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://cnpnasik.spmcil.com என்ற இணையதளத்தில் சென்று பதிவு செய்து ஆன்லைனில் அனைத்து விதமான தகுதியான ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: நேரடி நடவடிக்கை நாள் உண்மையில் மிக மோசமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது தாயே. அதனால்தான் அப்போது மக்களிடம் ஒற்றுமையை வலியுறுத்தி காந்திஜி நவகாளி யாத்திரை செய்தாரா?

ஆம் மகனே, காந்தி அதனால் தான் நவகாளி யாத்திரை மேற்கொண்டார். கல்கத்தாவில் தோன்றிய கலவரம் நவகாளி, திப்பேரா போன்ற கிழக்கு வங்காள நகரங்களுக்கும் பரவியது. ஆயிரக்கணக்கான அகதிகள் பீகாருக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் துயரங்களை அங்கே கொட்டி தீர்த்தார்கள். பீகாரில் இனக்கலவரம் பரவியது. இந்த இனக்கலவரம் ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் அகமதாபாத்திலும் கூட எதிரொலித்தது. நேரடி நடவடிக்கையினால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இனக்கலவரங்களை தூண்டிவிட்டது. ஆனால் பீகார் நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி ஜின்னா தனது பாகிஸ்தான் கோரிக்கையை உரக்க எழுப்பினான். இந்த நிலையில்தான் 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்டது. 3 முஸ்லிம்கள் உட்பட 12 பேர் இடைக்கால அரசில் இடம்பெற்றார்கள். நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, ஆசப் அலி, ராஜேந்திர பிரசாத், சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், ஜெகஜீவன் ராம், அகமத் ஹான், சையத் அலி ஜாகீர், சிஎச் பாபா, இந்த 12 பேரும் இடைக்கால அரசில் இடம்பெற்றார்கள். இது ஒரு தற்காலிக தேசிய அரசாங்கம் என்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் இடைக்கால அரசாங்க அமைப்பு முஸ்லிம் லீகின் மீதும் முஸ்லிம் இந்தியாவின் மீதும் விழுந்த இடி என்றான் ஜின்னா. நேருவும் வேவலும் ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இடைக்கால அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இறுதியில் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசில் இடம்பெற ஜின்னா சம்மதித்தான். அக்டோபர் 15 அன்று லியாகத் அலி கான், ஐஐ சுந்திரிகர், அப்துர் ராப் நிஷ்டார், கஸ்பயர் அலி கான், ஜே என் முண்டல் ஆகிய 5 பேரும் இடைக்கால அரசில் முஸ்லிம் லீகால் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களும் சேர்ந்த இடைக்கால அரசு திருத்தி அமைக்கப்பட்டது. அக்டோபர் 24 ஒரு வழியாக காங்கிரசும் முஸ்லிம் லீகும் சேர்ந்து இடைக்கால அரசை அமைத்தன. இடைக்கால அரசு அமைந்து விட்டது. ஆனால் அது ஒழுங்காக செயல்பட முடியவில்லை. இலாக்காக்களை பிரிப்பதிலேயே காங்கிரசுக்கும் லீகுக்கும் முரசல்கள் தோன்றின. உள் விவகாரத்துறை வேண்டும் என்று லீக் கேட்டது. வல்லபாய் பட்டேல் அதை விட்டு கொடுக்க மறுத்தான். இறுதியில் நிதி, செய்தி, வர்த்தகம், சுகாதாரம், சட்டம் ஆகிய துறைகளை லீகுக்கு கொடுத்தார்கள். முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் அக்டோபர் 26 பதவியேற்றார்கள். அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து இடைக்கால அரசு ஒரு குழுவாக செயல்பட முடியவில்லை. கூட்டு பொறுப்புணர்வு என்பது காணல் நீரானது. முஸ்லிம் பிரிவு, காங்கிரஸ் பிரிவு என அரசாங்கம் இரு கூறுகளாக பிரிந்து தனித்தனி தலைமையின் கீழ் செயல்பட்டது. லியாகத் அலி கான் முஸ்லிம் உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு தனியே விவாதித்து வந்தான். நிதித்துறையை கையாண்ட அவன் வர்த்தக சமூகத்தின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தை ஒரு சார்பாக தயாரித்தான். இப்படி ஒரு குற்றச்சாட்டு லியாகத் அலி கான் மீது சுமத்தப்பட்ட போது காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதனை அபுல் கலாம் ஆசாத் வெளிப்படையாகவே கூறினான். ஒரு ஏவலரை கூட நிதி இலாக்காவின் அனுமதியின்றி வேலையில் அமர்த்த முடியாதென்று நிலைமை குறித்து எழுதினான் அபுல் கலாம் ஆசாத். முஸ்லிம் லீகுடன் சேர்ந்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது கழுத்தில் கருங்கல்லை கட்டிக்கொண்டு கடலில் நீந்துவது போன்றது என்று காங்கிரசுக்கு தோன்றியது. முஸ்லிம் லீக் ஒருபுறம் இடைக்கால அரசில் அங்கம் வகித்து கொண்டு மறுபுறம் இன கலவரங்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக வைஸ்ராய் வேவல் முஸ்லிம் லீகை இடைக்கால அரசாங்கத்தில் சேர சம்மதிக்க வைத்தான். ஆனால் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் சேர்ந்து அதை அரசியல் ரீதியான உள்நாட்டு போருக்கான களமாகவே பயன்படுத்தியது.

இடைக்கால அரசில் சேர்ந்த முஸ்லிம் லீக் அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் சேர மறுத்து அதன் நடவடிக்கைகளை புறக்கணித்தது. லீகின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமன்றம் அதன் பணியை செய்ய இயலவில்லை. இந்தியா முழுவதுக்குமான அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளாத முஸ்லிம் லீகுக்கு இடைக்கால அரசில் தொடர்ந்து இருக்க தகுதியில்லை என்று காங்கிரஸ் வாதிட்டது. முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் இடைக்கால அரசிலிருந்து பதவி விலகாவிட்டால் காங்கிரஸ் விலகிக் கொள்ளப் போவதாக அறிவித்தது. மீண்டும் ஓர் அரசியல் தேக்க நிலை உருவாயிற்று. இடைக்கால அரசாங்கம் கூட்டணி ஆட்சி எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணம் ஆயிற்று. இப்படி நேருவின் தலைமையில் செயல்பட்ட இடைக்கால அரசாங்கம் முஸ்லிம் லீகின் பிடிவாத போக்கால் செயல்பட முடியாமல் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்திய அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவே முடியவில்லை. இன கலவரங்கள் வேறு நாட்டில் அமைதியின்மையையும் குழப்பத்தையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. வைஸ்ராய் வேவலால் அரசியல் தேக்க நிலையை போக்க முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். அதன்படி 1948 ஜூன் 1 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு அதிகார மாற்றம் செய்துவிடும். யாருக்கு அதிகாரத்தை மாற்றி கொடுப்பது என்பதை பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்யும். வைஸ்ராயாக வேவலுக்கு பதில் மவுண்ட் பேட்டன் நியமிக்கப்படுவார். புதிய வைஸ்ராய் இந்தியர் கைகளுக்கு அதிகாரத்தை மாற்றி கொடுப்பார் என்று அறிவித்தான் அட்லி. இந்த அறிவிப்பு இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்றது.

எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எம் அனுராதா.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி

0: பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும் மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும் தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும், பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும், உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட், பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும், உற்பத்தி துறை புதுப்பொலிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டுப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும், செயற்கை நுண்ணறிவும், தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக

0: சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம்பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
1: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியிலன்னா 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கு, ஆக்டிவாக இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி எதுவும் டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஈஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா, சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பண்ணை செய்தி கேட்கும் முன்
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, சில

0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்துதர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப அழற்சிக்கு உள்ளாகாமல் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளின் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். விண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். அதாவது தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணில் இருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, மர இலை கழிவிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் முறையாக திறந்த வெளியில் 4 அடி அகலம் மற்றும் தேவையான நீளத்திற்கு 2 வரிசையில் செங்கல்களை அடுக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மேல் நெகிழித்தாளை விரித்துக் கொள்ளவும். இதில் 1 முதல் 1.5 அடி உயரத்திற்கு காய்ந்த தூளாக்கப்பட்ட இலை கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் ஆகியவற்றை சம அளவில் அடுக்கு அடுக்காக பரப்பிவிட வேண்டும். 15 நாட்கள் கழித்து பாதி மக்கிய நிலையில் 1 அடி நீளத்திற்கு 1 கிலோ மண்புழுக்கள் என்ற வீதம் விட்டு வைக்கோல் மூலம் குவியலை மூட வேண்டும். குவியல்களில் 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். இந்த முறையில் 60 நாட்களில் மக்கிய மண்புழு உரம் தயாராகிவிடும். நன்கு மக்கிய மண்புழு உரத்தினை சலித்து ஏக்கருக்கு 2.5 டன் அடி உரமாக பயன்படுத்தலாம். பாரம்பரிய முறையில் உர தயாரிப்பு முறைகளை விட இந்த வகை உரம் மிகுந்த பலன் அளிக்கும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: தொடர்வது உழவர் உலகம். தொடர்வது
2: உழவர் உலகம்.

0: இன்றைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம் என்பது குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உரச் செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை உரமே சிறப்பு என விவசாயிகளை இயற்கை உரத்தை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை உரம் தயாரிக்க பயிற்சி எடுத்து உரம் தயாரித்து இயற்கை விவசாயமும் செய்து நல்ல மகசூல் எடுத்து தான் தயாரித்த இயற்கை உரத்தை பிற விவசாயிகளுக்கும் விநியோகம் செய்து பொருளாதார மேம்பாடு அடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அவரது அனுபவங்களை நம்முடன் இதோ பகிர்ந்து கொள்கிறார்.
1: நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், அப்புறம் மீன் அமிலம், இந்த மாதிரிலாம் நம்ம கிட்டே இருக்க இடுபொருட்களை வச்சு அதை நம்ம தயாரித்து அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பூச்சிக்கொல்லிகளையோ இந்த மாதிரி நம்ம உரத்தை தேடி எங்கேயுமே போக வேணாம். நம்மளோட தோட்டத்தில் ஆடு மாடு கோழி வச்சுருந்தா அதில் வர கழிவுகளை எடுத்து நம்ம உரமாக வந்துட்டு தயாரித்து அதை பயன்படுத்தலாம். ஸோ அதை பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கும் நஞ்சில்லாத உணவும் கிடைக்கும், நம்ம அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நஞ்சில்லாத உணவையும் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போ நாங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சகாவியாக பண்ணுறோம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வெல்த் ஆக்கி பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் நாங்கள் மண்புழு உரமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தோட்டத்தில் வர கழிவுகள் எல்லாத்தையும் அது போக மாடு முதல்ல வச்சுருந்தோம். இப்போ வந்து எங்களால் மாடை பராமரிக்க முடியாத காரணத்தால் சாணிகள் வந்து நாங்கள் வெளியே வாங்குகிறோம். என்ன பொருள்னாலும் விவசாயிகிட்ட இருந்து சாணியோ நம்மளுக்கு பஞ்சகாவியா தயாரிக்கிறோம்னா அதோட கோமியமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குறப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் கூட்டுறோம். இப்போ சாணி வேணும், ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா எனக்கு 2500 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த விவசாயியோட அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கூட்டுறோம், இதே இதில் என்னோட வாழ்வாதாரமும் வந்துட்டு நான் கூட்டிக்கிறேன். அப்போ அந்த சாணியை வந்து நான் மதிப்பு கூட்டல் பண்ணி அதில் எங்களோட தோட்டத்தில் வர கழிவுகள், எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற கழிவுகள், அது போக எங்கள் நிலக்கோட்டை பக்கத்தில் வந்து பூ ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அங்கே வர பூ கழிவுகள், ரோஜா பூ கழிவுகள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அவங்களே கொண்டு வந்து எங்களோட தோட்டத்தில் கொடுத்துட்றாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் மக்க வச்சு உரமாக வந்துட்டு மாற்றிடுறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப வந்துட்டு ஒரு நல்ல உரம் வந்து கிடைச்சிது. இந்த உரத்தை வச்சு நாங்கள் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம், மண்புழு உரத்தை வச்சு. அது போக எல்லாருக்கும் நாங்கள் மண்புழு உரத்தை வந்து விநியோகமாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 2019-20 வந்துட்டு ஒரு இங்கே மதுரையில் வந்துட்டு சிஇடி அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, சென்டர் ஃபார் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டுன்னு, அங்கே வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 45 நாள் பயிற்சி, மினிஸ்ட்ரியிலேருந்து தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 45 நாள் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கேருந்து கிடைச்ச பயிற்சியின் தகவல்கள் மூலமாக அங்கேயும் எங்களுக்கு நிறைய ஆடு கோழி எல்லாம் வளர்க்குறது சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக நான் சிறிய லெவலில் மண்புழு உரம், அது போக நம்ம காந்தி கிராமம், எங்கள் திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமத்தில் எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின பயிற்சி வந்துட்டு நான் என்ன தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் காந்தி கிராமத்தில் போய் பயிற்சி எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்தி அங்கே போகிறப்ப வந்துட்டு அங்கே இருக்கிற பயிற்சிகளில் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு செய்முறை விளக்கமாக அங்கே உள்ள சயின்டிஸ்ட்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தரப்ப வந்துட்டு அப்போ இதை நம்ம இன்னும் பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது மூலமாக வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு கம்பெனியாகவே வச்சு மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு உரமும் வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுலேயே வந்து நான் பயிற்சி வகுப்புகளும் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் படிக்க போன ட்ரைனிங் சென்டர்லேயும் சரி, நம்ம கேவிகேயில் திண்டுக்கல் காந்தி கிராமத்துலேயும் சரி, இந்த மாதிரி மண்புழு பயிற்சிக்கு அப்படின்னாலும் சரி, அது மாதிரி வேளாண் துறைகளையும் சரி மண்புழு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னை வந்து கூப்பிட்டு விவசாயிகளுக்கும் சொல்லித்தர சொல்கிறாங்க. என்கிட்ட நேரடி தொடர்பு மூலமாக காலேஜ்லேயும் வந்துட்டு இப்போ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் படித்த காலேஜ்லேயும் மீனாட்சி காலேஜில் வந்துட்டு அங்கே நிறைய இலைத்தலைகள் எல்லாம் நிறைய வருது, அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னோடய ஹெச்ஓடிங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்து

எங்கள் காலேஜில் இருக்க கழிவுகளெல்லாம் நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டல் பொருளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்கே அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அங்கேயே நான் போய் பயிற்சி கொடுத்தும், ஹாஸ்டலில் ஒரு யூனிட்டும் ப்ளஸ் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே சுவாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெட்டிங்கும் அங்கேயே அமைச்சு கொடுத்து ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸு வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது தனியாக இன்னொரு நாள் பயிற்சியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டே அப்போ அங்கே ஒரு பயிற்சி ஹாஸ்டலில் உங்களுக்கு கொடுத்து அந்த உரத்தை எடுத்து அவங்களே விற்றாங்க. பயிற்சி மட்டும் தான் கொடுத்தேன், அவங்க உரத்தை எடுத்து விற்று அவங்க அதில் இருக்க லாபத்தை வந்துட்டு சம்பாரித்து, ஓகே இதை நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம், தொழில் முறைகளில் நம்ம போகலான்றதை அந்த மாணவர்களுக்கு வந்து நான் வந்துட்டு கற்றுக் கொடுத்தேன். ஸோ அது மூலமாக இப்போ ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்புழு உரம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சாணி வேணும், ஒரு 10-20 நாள் சாணி. அது போக இயற்கை கழிவுகள், மக்கக்கூடிய கழிவுகள் எது வேணா போட்டுக்கலாம், நம்ம மக்களுடைய கழிவுகள், இலை தலைகள் எது வேணா இருக்கலாம், களைகளா இருக்கலாம், எந்த களைகள் புல்லா இருக்கலாம், எந்த இலை தலைகளா கூட இருக்கலாம், எது வேணா போடலாம், தக்காளி இருக்கலாம். இதுல வந்து அந்த சிட்ரஸ் இதுகளை மட்டும் போடாம தவிர்த்துக்கலாம், அதை நம்ம தனியா வேணும்னா போடலாம். அதுக்கு காலம் ஆகுறது வந்து நம்மளுக்கு அதிகமாகறதுனால இதுக்குள்ள வந்துட்டு அந்த சிட்ரஸ் ஒலிகளை வந்து நம்ம போட வேணாம். மித்தபடி மக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம போட்டு லேயர் பை லேயரா தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சாணியை வச்சு இலை தலைகள், அப்புறம் இது தென்னை உரிமட்டை கழிவுகளையும் வந்து பண்ணுறோம். தென்னை கழிவுகள் வந்து நம்ம எவ்வளோ தூரம், நிறைய பேர் வந்து தோட்டங்களில் கழிவுகளை வந்துட்டு தீயரித்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, அவங்க மூடாக்கு பயன்படுத்தலாம், இல்லை மண்புழு உர பெட்டுகளில் போட்டு அதை நம்ம பண்ணுறப்ப வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு உரமாக வந்து கிடைச்சிடும், மக்கிடும். அப்படி மக்கி உரமாக ஒரு 45 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு உரம் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிடும். அந்த 45 நாளில் வந்துட்டு நம்ம இடையில வந்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், காலையிலையும் சாயங்காலமும் ஊற்றணும். இதே நம்ம மழை காலங்களில் வந்து ஒரு நேரம் மட்டும் நம்ம தண்ணிகள் கொடுத்தா போதும். கண்ணாடி, பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்கள் அதுல இருந்து எடுத்துட்டு சாணியில வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சாணியை வந்து பயன்படுத்திக்கலாம். மக்கக்கூடிய எந்த கழிவுகளைனாலும் நம்ம வந்து அதில் போட்டு நம்ம பண்ணிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த சாணியில் உள்ள எந்தவித ஹீட்டோ அந்த இதெல்லாம் தண்ணி டெய்லி விடுறப்ப வந்துட்டு குறைஞ்சிடும். அப்படி பண்ணுறப்ப வந்துட்டு அதில் ஹீட்டு இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் வந்து மண்புழுக்களை விடணும். நிறைய பேர் மண்புழுக்கள் உரம் தயாரிக்கிறாங்க, ஆனால் அதை வந்து நீண்ட காலம் கொண்டு போக முடியலை. இதில் விவசாயிகளே வந்து நான் இப்போ பயிற்சி கொடுப்பேன், பயிற்சி கொடுக்குறதுக்கு மொதல் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு பண்ணுவாங்க. அவங்க செய்கிற சிறு தவறுகள் என்னன்னு பார்த்தோன்னா, சாணி போட்ட 2-3 நாள்லேயே போய் அவங்க புழுக்களை வந்து அதில் விட்டுருவாங்க. இந்த புழுக்கள் வந்து மேல்மட்ட புழுக்களாக தான் இருப்பாங்க, யூஜிலஸ் யூஜினியா ஐசினியா போட்டியா இந்த மாதிரி புழுக்களுக்குன்னு சில வகைகள் மேல்மட்ட புழுக்களை வச்சு தான் நம்ம வந்துட்டு மண்புழு உரம் வந்து தயாரிக்க முடியும். 10-20 நாள் அதில் எந்தவித ஹீட்டும் இல்லாதப்ப நம்ம புழுக்களை விடுறப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு மண்புழு உரம் வந்துட்டு புழுக்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, சுகர் கரைசலும் தயிர் கரைசல், பழைய தயிர் எவ்வளோ பழைய தயிராக இருந்தாலும் அதை நம்ம விடுறப்ப அது உணவாக வந்து உட்கொண்டுட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக, அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதை எடுத்துட்டு இன்னும் அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி வந்து கொடுக்குது. அது போக இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மண்புழு உரம் வச்சா புழுவு சாப்பிட்றதுக்காக எறும்பு வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தோட்டங்களாக இருந்தால் கிழங்கு செடிகள் வைக்கலாம், அது வந்து எலிக்கியை கட்டுப்படுத்துறதுக்காக எலி போயிடும். எறும்பு வருது அப்படின்னா மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சிட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே எங்கே நம்ம மண்புழு உர தொட்டி அமைச்சிருக்கோமோ அங்கே வந்து நம்ம நடைப்பயிற்சி எப்பயுமே கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எறும்புகள் வந்து அதிகம் வராது. இப்போ நம்ம அந்த இடத்தவே பார்க்க போகாமல் இருக்கோம், டெய்லி தண்ணி ஊற்றாமல் இருக்கிறோன்ற சமயத்தில் மட்டும்தான் அது புழுக்களை எடுக்கிறதுக்காக வந்து எறும்புகள் வந்து வரும். டெய்லி நம்ம அதில் வந்து தண்ணி தெளிக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித எறும்புகளோ நம்ம புழுக்களை வந்து பாதிக்கவோ செய்யாது. அது நம்ம வீட்டளவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, வீட்டில் வர கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரையும் தயிர் கரைசலையும் விட்டுக்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது சாணம் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் விட்டு கிண்டி விட்டுட்டு 20 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது புழு கிடைச்சா கூட எடுத்து போட்டு அதை வந்து மக்க வச்சு உரமாக வந்து அவங்க மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணலாம். மேல்மட்ட புழுக்கள் தான் இது, மேலே மேலே தான் சாப்பிட்டு சாப்பிட்டு போடும். அவங்க உரமாக வந்துட்டு அதை எடுத்து 45 நாளுக்கு அப்புறம் ஒரு பெண்டிங்கை முடிக்கணும் அப்படின்னா, ஒரு படுக்கை வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 70-75 நாட்கள் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இலைத்தலைகள் எல்லாம் மக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து உரமாயிடும். அதில் நம்ம உரிமட்டைகள் போட்டால் கூட அது கூட நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும்னா மக்கி உரமாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும், மண்புழு உரம் வந்துட்டு கிடைச்சிடும். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு நிழலான இடத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்ககிட்ட சிறிய இடம் இருக்குது, நாங்கள் ஒரு பேகை வாங்கி போட்டுக்கிறோம், எங்ககிட்ட ஒர 1/2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டு 2 பெட்டு போட்டு

0: விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வந்து நீங்களே வந்து தயாரித்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். விவசாயத்துலேருந்து நிறைய பாதிப்பு நம்ம சாப்பிட்றதுனால உள்ளேயே போய் நம்மளுக்கு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா, நம்ம இனிமே வரப்போகிற சந்ததிகளை வந்து நம்ம நஞ்சு இல்லாத உணவுலேருந்தும் வந்து நம்ம பாதுகாப்போம். நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நிறைய வழிகளை வந்து நம்ம பண்ண, ஒருத்தர் பண்ணால் ரெண்டு பேர் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் நாலு பேர் எட்டு பேர் இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நிறைய பேர் ஆர்கானிக் விவசாயங்கள் பண்ணுறாங்க. அதாவது பண்ணுறவங்க எல்லாருமே ஆர்கானிக் விவசாயத்தை அவங்களோட மனசார பண்ணி நம்மளோட மக்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்து பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற உணவை வந்து எங்கெங்கேயோ போய் சாப்பிட்றாங்க, அவங்க ஒரு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பயனுள்ள உணவாக வந்து இருக்கணுன்றதை இன்னைக்கு உள்ள எல்லாருமே, விவசாயிகளும் சரி ஆர்கானிக் விவசாயத்துக்குள்ளே வர எல்லாருமே வந்துட்டு இதை வந்து ஒரு கருத்தாக வச்சு அவங்க வந்து அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இடுப்பு பொருட்களை பயன்படுத்தினாலே நாளடைவில் நம்ம உர மேம்பாடையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம், செலவுகளையும் வந்து அதிகரிக்காமல் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரோட விவசாயிகளோடையும் செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க.
1: இயற்கை உரமே வரம் எனும் தலைப்பில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: ஆனால் எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்போ இதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணி பண்ணுறப்ப இதில் நம்மளுக்கு லாபகரம் இருக்குது, இதுவும் பண்ணிவிட்டு நம்ம விவசாயமும் பண்ணலாம். இப்போ விவசாயத்தில் வரதான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை போக மித்தவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். நாங்கள் வந்து முதல்ல மானாவரிகளை தான் வந்துட்டு பயிர், பாசி பயிர், தட்டாம் பயிர், உளுந்து இந்த மாதிரி எங்கள் தேவைக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் அதிக அளவில் நாங்கள் உரங்களோ எதுவுமே பயன்படுத்துறதில்லை, இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட போகிறதும் இல்லை. வர விளைச்சலை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ட்ரைனிங் கேவிகே காந்தி கிராமத்தில் போகிறப்ப எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பயிர்களாக பண்ணாமல் பல பயிர்கள் பண்ணணும், மல்டி கிராப்பிங் பண்ணணும், நம்ம மரப்பயிர்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேளாண் துறையிலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மொதல் மரப்பயிர்கள் கொடுத்தாங்க, குமிழ் தேக்கலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்டர் கிராப்பாக வந்து இப்போ வச்சு விட்ருக்கோம், அது ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி திட்டங்களும் வருது, நம்ம அதையும் பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் செலவில்லாத ஒரு வரவை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இப்போ கூட எங்களுக்கு நெல்லிக்காய் கண்டு கூட கொடுத்துருந்தாங்க வேளாண் துறையிலேருந்து, ஹார்டிகல்ச்சர் காலையிலேருந்து. ஸோ அதையும் வாங்கி நாங்கள் பயன்படுறோம். கேவிக்கையிலேயே எங்களுக்கு கொடிக்காய் கண்டுகள், அது மூலமாக இப்போ நாங்கள் பல பயிர்களுக்கும் நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டோம். ஸோ அப்போ கொடிக்காய் கண்டு அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார்மருக்கு, அதை நான் வைக்கிறது மூலமாக மொதல் நாங்கள் மானாவரியில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக முல்லைப்பூச்செடி இருந்துச்சு, எங்களால் அதை பராமரிக்க முடியலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மண்புழு உரம் தயாரிச்சுட்டு பல பயிர்களுக்கும் வந்துட்டு கொய்யாக்காய் இந்த மாதிரி சப்போட்டா மாம்பழம் எங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி 5 மரம் 10 மரம் வச்சுட்டு பார்டர் கிராப்பாக வந்து எல்லாமே மரப்பயிர்களையும் வைக்கிறோம். இது நம்மளுக்கு நாளடைவில் பின்னால் வரப்போ மரப்பயிர்களும் வரும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து எங்களுக்கு ஈல்டு வரும். இதையும் வந்து நாங்கள் சேல் பண்ணி இதுலேயும் ஒரு மதிப்பு கூட்டு பொருள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொடிக்காவுக்கெல்லாம் நிறைய வெயில் காலங்களில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, அதை மீன் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி கொடிக்காய் கண்டு ஒரு 40-50 கண்டு வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் ஃபேமிலிகளுக்கும் நல்ல ஒரு கொடிக்காவை கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் அது போக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019-20 நான் ட்ரைனிங் பண்ணுறப்ப வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் யூனிட் ஆரம்பித்து கொரோனா டைமில் தான் மண்புழு உரம் வந்து எங்களுக்கு நிறையா சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைமில் நாங்கள் உழைச்சோம், கேவிகேலேருந்தும் சரி எங்கெங்கே எங்களுக்கு கண்காட்சி போடுறாங்களோ அங்கே தகவல் சொல்லுவாங்க, நாங்கள் போய் அங்கே உரத்தை போடுறப்ப வந்துட்டு வர ஃபார்மர் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உரத்தை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு சந்தைப்படுத்துதலும் வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு, இதுக்கும் எங்களுக்கு கேவிகேவே வந்துட்டு பயனுள்ளதாக வந்து அதையே அமைச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மண்புழு உரமும் தயாரித்து இயற்கை விவசாயமும் வந்து ஆர்கானிக் முறைகளில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது போக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு வந்து ஒரு சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கினதுனாலையும் நான் பெருமை கொள்ளிக்கிறேன். இதுக்கு மொதல் எனக்கு எந்த அவார்டுமே கிடைக்கல, விவசாயம் ஆரம்பித்தேன் ஒரு 3 அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட நாங்கள் கேவிகேயில் பயிற்சி எடுத்துக்கிட்டனால தான் வானொலியில் வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் கேவிகேக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எங்களோட அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க, நாங்களும் கேவிகேயோட வந்து நிறைய தொடர்பு கொண்டு இன்னும் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னெல்லாம்

0: பண்ணலாம் அப்படின்றதே வந்து, அதனால் நான் என்ன பயன் இருக்கு எங்களால் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அதையும் வந்து சொல்லி நாங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு எங்களை கேவிகேவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது போக நாங்களும் எங்கெங்கே யாரெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயம் மாற மாற கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான நிறைய இது கொடுத்தாங்க. இப்போ கூட நாங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்துட்டு இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல காட்டாஸ்பத்திரி பக்கத்தில் வாரம் வாரம் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அங்கே திண்டுக்கல்ல உள்ள விவசாயிகள் பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்க, பிளஸ் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து உரம் வாங்குறாங்க. உரம் மட்டும் இல்லை, எல்லா காய்கறிகள் ஆர்கானிக்காக விளைவிச்சவங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்குறாங்க. இந்த சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்கறனால நம்ம போய் நேரடியாக வந்து கன்சியூமர்கிட்டே வந்து விற்றுறோம். அப்போ எங்களுக்கும் லாபம் கிடைக்குது. ஸோ அவங்களும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து விவசாயிக்கிட்டேருந்தே வாங்கிட்டோன்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம சந்தைப்படுத்துதல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறப்போ வந்து நம்மளோட பொருட்களோட விலை வந்து நம்மளே நிர்ணயிச்சுக்கிறோம், பலனையும் வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக போட்டுகிட்டே இருக்கோம். இலவசமாகவும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம், பயணப்படியும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கணும், நாங்கள் ப்ராப்பராக பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரியும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி
1: கொடுக்குறோம். மண்புழு உரம் தயாரிக்கிறதுல மண்புழு வந்து மேல்மட்டமாக தான் விடுறதா சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மண்புழுக்கள் வந்து நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க?
0: மண்புழுக்கள் வந்து நம்ம வாங்கவும் செய்யலாம். இப்போ என்ன மாதிரி தயாரிக்கிற ஒரு உரம் கம்பெனி வச்சுருக்கோங்க கிட்ட போய் நம்ம மண்புழுக்கள் வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் விவசாயம் இருக்கிறோம், எங்கள் இதில் வந்துட்டு புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான முறைகளையும் சொல்லி கொடுக்குறோம். எப்படி உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே உங்கள் புழுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்க புழுக்களை வந்துட்டு நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கலாம் அதுக்கான முறைகளையும் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சாணியையும் சர்க்கரை கரைசல் கொஞ்சம் தயிர் கரைசலை வச்சு ஒரு அடி தோண்டி அதுக்குள்ளே மூடி வைக்கணும். ஒரு சணல் சாக்கை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-20 நாள் காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10-20 இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும். அதே மாதிரியேவும் ஒரு 10-20 இடத்துல போடுறப்ப வந்து புழுக்கள் இருந்ததுன்னா அந்த சாணியையும் அந்த சர்க்கரை கரைசலையும் நோக்கி அந்த புழுக்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்துடும். அப்படி வரப்போ வந்து அதில் ஒரு 10-10, 5-5 இருக்கும். இதையே நீங்கள் ஒரு 20-30 இடம் உங்கள் தோட்டத்துலேயே அங்கங்கே நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை ஒரு பெட்டிங்க்கு எடுக்கலாம். அது எடுத்து உங்களுக்கு ஓகேனா போதும், இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட 1 கிலோ மட்டும் வாங்கினா கூட போதும். அதுக்கான உணவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்துட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கும். பொதுவாகவே இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிற எல்லாருமே யூஜிலஸ் யூஜினியா ஐசினியா ஃபோர்டிடா அந்த புழுக்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அது வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். இப்போ நெல் பண்ணுறோம் அப்படின்னா உழுகுறப்பையே போடணும். பயிர் வகைகள் பண்ணுறோம்னா உழுகுறப்பையே ஒரு தடவை, இப்போ எப்படி எருவை வாங்கி போட்டு அதை உழுகுறப்பையே உழுது விட்றாங்க, ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. நெல்மணிகள் வரப்போ ஒரு தடவை போடுறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்போ போட்டால் அவங்களுக்கு வருமோ அவங்க விவசாயிகளே ஒவ்வொரு விதமாக அந்த உரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம தென்னை அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ வச்சு வைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு 5 கிலோ, அடுத்த 5 கிலோ வைக்கலாம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைடு 5 கிலோ, ஒரு ரவுண்டில் 5 சைடு, அப்புறம் அடுத்த ரவுண்டில் ஒரு 5 கிலோ, அந்த மாதிரி உயிர் உரங்கள் போடுறப்போ வந்து நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி போடக்கூடாது. இப்போ மண்புழு உரங்களே போடுறோம் அப்படின்னா அதில் மண்ணை வந்து ரவுண்ட் பண்ணி மூடி விட்டுருணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த உயிரிகள் எல்லாம் உள்ளே போயிட்டு அந்த இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். மண் மூடுறது அப்படின்னா அந்த உரம் வந்து வெயிலில் படக்கூடாது. அந்தல மூடுனா நீங்கள் ரொம்பையும் போட்டு மூடவும் வேணாம், வெயிலில் வந்து அந்த உரம் படக்கூடாது. மண்புழு உரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட சூரிய ஒளி வந்து அதிகமாக வராத இடமும் மழை வந்து அதிகமாக விழுகாத இடம் இந்த இதை ரெண்டையும் தான் நம்மளை வந்து இதுக்காக நம்ம தனியாக போய் காசு செலவழிச்சு அப்படின் மரத்தோட நிழல்லையே கூட நம்ம பண்ணிக்கலாம். மண்புழு உரம் நம்ம தோட்டம் அப்படின்றது தான் அங்கங்கே மரத்தோட நெல் இருக்கும், அங்கே 2 பை வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லையா நம்ம தோட்டத்தில் இருக்க தென்னங்கீத்த 2 எடுத்து மேல் கூரையாக வந்து நம்ம போட்டுக்கோம். இதுக்கான செலவுகள் அப்படின்னா நம்ம 0 இதுலேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மண்புழு உரம் ஆடு மாடு இதுக்கு தேவையான இடம் இருக்கணும், விவசாய இடம் இருந்தாலே போதும். அப்படி இதுக்குன்னு வாங்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புழுக்கள் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த க்ரோ பேக்கே வந்து எல்லா துறைகள்லையுமே கொடுக்குறாங்க, வேளாண் துறைகளையும் கொடுக்குறாங்க, ஹார்டிகல்ச்சர் எல்லா துறைகள்லையும் அந்த மண்புழு உர பேக் கொடுக்குறாங்க. விவசாயிகள்லாம் வாங்கி அதை அவங்கவுங்களே அந்த பேகை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் அவங்க சாணிகளை வந்து அவங்களே பயன்படுத்தி அவங்களோட தோட்டத்துக்கு உரமாகவே பயன்படுத்திக்கலாம். மண்ணை வந்து அவங்க வளப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதை இவங்க ரொட்டீனாக செய்ய செய்ய மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் அப்புறம் காற்றோட்டம் அதெல்லாம் நிலைநிறுத்தி வைக்கும். வீட்டில் வர கழிவுகள், காய்கறி வெட்டுற கழிவுகள் இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் லைட்டாக மட்டும் அதை காய விட்டுட்டு திருப்ப ஒரு வாளியோ ஏதோ ஒரு பக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் மாடு ஏதாவது அங்கிட்டு இப்போ எல்லா சிட்டிலேயுமே சாணி அங்கங்கே கிடக்கு கிடைச்சா நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் கரைசலாக ஊற்றிட்டு அதில் உங்கள் சர்க்கரை கரைசலும் தயிர் கரைசலும் சிறிதளவு ஊற்றிட்டு அதை

0: கிண்டி விட்டுக்கிட்டே அப்படியே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம அதை கிண்டி விடணும். ஏன் அப்படின்னா அந்த காற்று புகாத வரை அதை மூடி வச்சிடணும் நம்ம. அப்போ அந்த கேஸ் இருக்கும், திறந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வெளியே போயிடும். புழுக்கள் விடணுன்ற தேவையில்லை, அதுவே மக்கி மக்கி மக்கி மக்கி அந்த கரைசலுக்கு வந்து இதாகும். அப்படி இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய அளவு பண்ணுறோம், நிறைய செடி வச்சுருக்கோம், 20-30 செடி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புழுக்களை வாங்கி 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ வாங்கி அதையும் நீங்கள் 2 வாளியோ 3 வாளியிலையோ பண்ணுறப்ப அடுத்தடுத்த இருக்கணும். அது இப்போ இங்கே ஒரு ப்ராசஸ் முடிய போதுன்னா இந்த புழு எடுத்து அடுத்த இதுக்கு போடணும், அப்போ தான் அடுத்து உங்களுக்கு புழுக்கள் இருக்கும். நீங்கள் திருப்ப வாங்க தேவையே இல்லை. இப்போ நாங்கள் உரம் எடுக்கிறோம், அதை அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2 நாள் தண்ணி ஊற்ற மாட்டோம். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்க புழுக்கள் அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, தண்ணி இல்லாதமாக ஈரப்பதமான இடங்களுக்கு நகர்ந்துருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உரத்தை குமிச்சு குமிச்சு நாங்கள் உரத்தை வந்து அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணினாலும் அதில் முட்டைகளும் புழுக்களும் இருக்கும், அதை திருப்ப கொண்டுட்டு வந்து நாங்கள் சலிப்போம். மிஷின் வச்சுருக்கோம், அதுக்கு சலிச்சுட்டு அந்த சலிச்ச உரத்தை எடுத்து நாங்கள் பேக்கெட் பண்ணி கொடுப்போம். சலிக்காமல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாணிகள் வந்து எல்லாம் விவசாயிக்கிட்ட இருந்து தான் வாங்குறோம், அல்ல கல் மண் இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே விரும்ப மாட்டாங்க. சலிச்சு கொடுக்குறப்ப அது ஃபைன் ப்ராடக்டாக கிடைக்கும், அதை வாங்கிக்கிடுவாங்க. மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இடம் இருக்கணும், கொஞ்சம் இடம் வீட்டில் கூட பண்ணலாம், மாடி தோட்டத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். சாணி இருக்கணும், இப்போ வீடு தோட்டத்தில் பண்ணுறவங்களுக்கு இலைத்தலைகள் கழிவுகள் இருக்கணும். இந்த கழிவுகள் மட்டும் வச்சு அதாவது எந்த காசுமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து கீழே படுக்கை முறையில் கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப செலவு வந்து நம்மளுக்கு குறையும். இல்லை நாங்கள் வெளியே இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சாணிக்கு வந்து 2500 ஒரு லோடு வாங்குகிறோம் அப்படின்னா டிராக்டரில், இலைத்தலைகள் இருக்கிறப்ப இந்த சாணி 2500 வாங்குகிறோம். இலைத்தலைகள் நாங்கள் 1 டன் 1.5 டன் அது கூட போடுறப்ப எங்களுக்கு உரமாக கிடைக்கிறப்ப இந்த ஒரு டிராக்டர் லாரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 கிலோ கிட்ட சாணி கல் இதெல்லாம் கழிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கழிக்கிறப்ப எங்களுக்கு வந்து 1500 இது ஒரு 1000 கிலோ கழிவுகள், 1000 கிலோ போடுறோம், இது ஒரு 1500 சாணி போடுறப்ப வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கழிவுகளை கழிச்சோம் அப்படின்னா இது ஒரு 1000 இது ஒரு 1500 2500 இதில் மண் கல் இன்னும் மக்காத கழிவுகள் இதெல்லாம் ஒரு 500 எடுத்தால் எங்களுக்கு 2000 கிலோ ஒரு வெட்டிங்கில் கிடைக்கும். அப்போ அந்த 2000 கிலோவை வந்து 1 கிலோ நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு 20,000 ரூபா ஆயிடுச்சு 10 ரூபா கொடுக்குறப்ப. ஸோ இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாகவும் பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் சேல்ஸும் வந்து பண்ணுறோம். நாங்கள் டன்னாக வாங்குகிறாங்க அப்படின்னா நிறைய டன்னு வாங்குகிறாங்க, 1000 கிலோ 2000 கிலோ வாங்குறாங்கன்னா நாங்கள் 7 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம், 7000 ரூபாய் ஒரு டன்னுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க இன்னும் எங்களுக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் மண்புழு உரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா சாணி மட்டும் வச்சு நாங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சாணி மக்கிடும். நாங்கள் வந்து இலை தலைகள் இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்க மக்கிறதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு எடுத்துக்கிடுது. அப்போ சாணியும் சாப்பிட்டு அந்த இலைத்தலைகளையும் சாப்பிட்டு அந்த உரம் வர்றப்ப அதில் வந்து இப்போ வேளாண் துறைகளே எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கேவிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி கூட்டி கூட்டி வைக்காதீங்க. அங்கே எவ்வளோ தூரம் இலைகள் அதெல்லாம் போகுதோ அப்போ தான் அதில் ஹியூமஸ் மக்கு வந்து நிறைய கிடைக்க கிடைக்க அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் பெருகணும்னா அங்கே அந்த மக்கு தேவை, இலைகள் தேவை, காஞ்ச இலைகள் சருகுகள் அதெல்லாம் இருந்ததுனாலே அந்த இடம் வந்து நம்ம குப்பையை சும்மா கொட்டி வைக்கிறது இடத்துல பார்த்தாலே மண்ணெல்லாம் பொல பொலன்னு இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பொல பொலன்னு நம்மளுக்கு கருப்பு கலரில் நம்மளுக்கு பிளாக் கோல்டு மாதிரி வந்து உரம் கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னும் அந்த மண்ணில் போடுறப்ப அந்த மண் பொல பொலன்னு வரும், இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதனால தான் நாங்கள் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியலை உரத்தை வந்து, 7 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து உரத்தை வந்து கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து இதுதான் எங்களோட விலை அப்படின்றத வந்து நாங்கள் நிர்ணயிச்சிடோம். அதையும் தாண்டி நம்மக்கிட்ட உரத்தை வாங்கி போடுறவங்க அடுத்த முறைகள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நம்மக்கிட்ட பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து போடலாம். அப்போ இது வந்து இன்னும் ஒரு நுண்ணூட்டங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக உயிர் உரங்கள் தான் அதுவும். அப்போ இது இன்னும் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயிரெல்லாம் கலந்து போடுறப்ப இன்னும் அது வந்து ஒரு சில விவசாயிகள் கலந்து கேட்குறாங்க. ஏன்னா நாங்களே போட்டுடுறோம் முதலே அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா, அதனால் வந்து இதை மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட மண் வளமாகுதா உங்களுக்கே அது தெரியாதுங்க, நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க இல்லை நீங்களே தயாரித்து தயாரித்து போட்டுக்கோங்க.
1: இதுவரை இயற்கை உரமே வரம் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்கள் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்.

வேளாண் பழமொழி சிந்தனை ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விடை பெருமுன் முருங்கை கொய்யா போன்ற மரங்களை ஆண்டிற்கு ஒருமுறை கவாத்து செய்தால் புதிய கிளைகள் வந்து அதிக பலன் கிடைக்கும். விடை பெருமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளா தேவி. அமைப்பில் உதவி இ. வள்ளி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும்.

0: நேரம் 7:59:55. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச்சு அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய

0: இந்திய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக்கா அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்கா அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைகானம் என் சுவாச காற்றே படப்பாடலுடன் துவங்குகிறது. எம் ஜி ஸ்ரீகுமார் குரலில் இந்த பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
3: சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் ராஜா கையவச்சா.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIR VA GAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 8:29. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி குஷி படப்பாடல், ஹரிணி குழுவினர் குரல்களில்.

0: வானொலிக்கு 90
1: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
2: திரைக்காணத்தில் இனி கமலஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பேபி சிலோனி ராத் குரல்களில் தெனாலி படப்பாடல்.

0: நிறைவு பெற்றது திரை காணம்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை மாலை 5:30 கிராமிய தென்றல் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்க வாகன தேவி தெருக்கூத்து, 7:30 உழவர் உலகம், இதில் வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வு, பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 9:30 அகில பாரத நாடகம், இதில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள்.
3: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குநரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
4: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி சென்னை.
3: In our weekly program in English, we bring to you a dialogue on Milky Way, Galaxy and Beyond. Shri Kumar, science communicator and editor of Arivial Palagai magazine, is in conversation with Dr. T.V. Venkateshwaran, scientist, Vigyan Prasar, Department of Science and Technology.
5: Hello listeners, let's go to the first part of this program. What is all about Milky Way galaxy?
6: Yeah, it's a very wonderful question. In fact, the Milky Way in India, in Sanskrit or in the northern part of India, it was called as Akash Ganga. In Tamil, it's called as Pal Vali Mandalam. Basically, in a very dark night, if you are in a rural area with no ambient light, you will be able to see the parts of this Milky Way galaxy. It will appear like a very thin cloud. But actually, if you have a telescope and look through it, I mean, you will be able to find thousands of stars. In fact, actually, galaxy is a cluster of stars. And our Milky Way galaxy has something like about 100 crore stars. And once upon a time, not very far ago, you know, 1930s, people thought that Milky Way galaxy is the universe.
5: Okay.
6: They did not even know that there are thousands and crores and millions of galaxies outside Milky Way. They thought the Milky Way galaxy itself is the universe.
5: Universe. What is the solar system in our universe?
6: Yeah. So actually, if you look at this Milky Way galaxy, it's like a op-up.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் 8:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi says India and the Netherlands working together to build trusted future-ready supply chains. Calls India land of opportunities in the 21st century. Tata Electronics and Dutch firm ASML sign agreement to boost semiconductor manufacturing in India. Delhi court sends prime suspect in NET paper leak case PV Kulkarni and co-accused Manisha Vaghmare to 10 days CBI custody. New Delhi rejects Indus Waters treaty award by the Court of Arbitration, calling it illegal. CBSE makes study of 3 languages compulsory for class 9th and 10th. And India's Sanjana wins 3 bronze medals in the women's 77 kilogram category at the Asian Weightlifting Championships in Gandhinagar. Prime Minister Narendra Modi today said India and the Netherlands are working together to build a trusted, transparent and future-ready supply chain to address global disruptions amid what he described as a decade of disasters marked by multiple crises. Addressing a community program in The Hague, the Netherlands, as part of his 5-nation tour, PM Modi said the world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts, and an emerging energy crisis. He cautioned that failure to address these

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:59.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரலை ஆகாஷ் வாணியின் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் OTT தளத்தில் மட்டுமல்ல, நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஆகாஷ்வாணி .gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ். வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.4 டிகிரி அதிகம். குறைந்த வெப்பநிலை 26.9 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.2 டிகிரி குறைவு. பதிவான ஈரப்பதம் 83%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.5 டிகிரி செல்சியஸ். இயல்பை விட 1.9 டிகிரி குறைவு. குறைந்த வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 76%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரை காணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 9 மணிக்கு இசைப்பெட்டகம். ஆர் பிச்சுமணி அவர்களின் வீண இசை. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி.

0: பவ ஆஷ்ருத பவப்பிரியா ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் கிருதி. நடத்துபவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி, கிரீஷ் ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், எம் சிவானியுடன் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல், ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் சிங்கவாகன தேவி தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 349வது பகுதி. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவீன்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைக்காணம். 9:30 அகில பாரத நாடகம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். 9:30 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. இதில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேரலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Purnima Samant Kadakoti. Prime Minister Narendra Modi today said that India and the Netherlands are working together to build a trusted, transparent and future-ready supply chain to address global disruptions amid what he described as a decade of disasters marked by multiple crises. Addressing a community program in The Hague, Netherlands, as part of his five-nation tour, PM Modi said, "The world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts and an emerging energy crisis." He cautioned that failure to address these challenges swiftly could reverse global development gains and push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. Bharat jitna ancient hai utna hi modern ban raha hai. और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है. मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में ज्यादा से ज्यादा सहयोग बढ़ाएं. इससे भारत का सामर्थ्य भी बढ़ेगा और आपके इन्वेस्टमेंट पर रिटर्न भी ज्यादा मिलेगा.
1: Prime Minister Modi said the warmth and enthusiasm of the gathering made him feel he is attending a festival in India. He described The Hague as a living symbol of India-Netherlands friendship and noted that Dutch leaders consistently praised the contribution of the Indian diaspora. Later, Prime Minister Narendra Modi met King Willem-Alexander and Queen Maxima of Netherlands during the second leg of his five-nation visit. Prime Minister Narendra Modi was today presented with the historic 11th century Chola copper plates by authorities of Leiden University during his official visit to the Netherlands. The return of the priceless artifacts marks a landmark moment in India-Netherlands cultural cooperation and heritage restitution. The Prime Minister reached the Netherlands last night on the second leg of his five-nation tour. After concluding his visit to the Netherlands, Mr. Modi will travel to Sweden tomorrow. India and Sweden share a legacy of trade and people-to-people ties spanning over a century, rooted in mutual respect, peaceful coexistence and the principle of ahimsa. Today, this relationship is evolving from its cultural foundation into a robust industrial and economic partnership. In a

0: Conversation with Akashvani, the ambassador of India to Sweden, Anurag Bhushan, emphasizes that the Prime Minister's upcoming visit is set to further cement the ties between the two nations. Head of Engineering and Product Development at Artifacts in Sweden, Per Stenfeldt, expressed optimism about stronger industrial collaboration and greater business opportunities between India and Europe arising from the India-European Union Free Trade Agreement. Electronics manufacturing company Tata Electronics and Dutch semiconductor equipment major ASML have joined hands to enable chip manufacturing in India. The pact was announced during Prime Minister Narendra Modi's visit to the Netherlands. ASML is known for having a monopoly in a category of lithography equipment which is critical for production of advanced small-size semiconductors. A Delhi court today sent the prime suspect in the NEET paper leak case P.V. Kulkarni and another accused Manisha Wagmare to CBI custody for 10 days. Special CBI judge Ajay Gupta ordered the remand after the probe agency submitted that the DO needed to be taken outside the national capital for further investigation and that the larger conspiracy had to be investigated. In IPL cricket, chasing a target of 248 runs, Gujarat Titans were 177 for 1 in 16 overs against Kolkata Knight Riders in Kolkata when reports last came in. Put into bat first, Kolkata Knight Riders posted 245 for 2 in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.